சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டீர்கள். தொடர்ந்து வாணிஜெயராம் பாடியுள்ள ஸ்ரீ திருப்பூர சுந்தரி அஷ்டகம்.

நேயர்கள் இணைந்திருப்பது அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக ராகத்தில். நிறைவாக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணை திங்கள் 2ஆம் நாள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழகம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:59. இன்னும் சில நொடியில் தொடர்வது செய்திச் சுருக்கம். 6 மணிக்கானது. நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகள் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 26 நாள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபடுவது வழக்கம். அவ்வாறு விநாயகரை போற்றி வரும் நமது நிகழ்ச்சியின் முதல் பாடல் TM சவுந்தரராஜன் இசையமைத்து பாடியது. பாடலுக்கு வரிகள் தமிழ் மம்பி.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது. பாரதி சாமியின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன். முருகு என்றால் அழகு என்று பொருள். எனவே அழகன் என்பதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார். அத்தகைய முருகப்பெருமானை போற்றி வரும் பாடல் இது.

பி உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன். நேரம் 6:16 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். பக்தர்களின் இன்னல்களை களைபவராக திகழும் ஆதிபராசக்தியின் அம்சமான கருமாரி அம்மனின் பாடல் இது.

நேரம் 6:19. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியது. திருவையாறு நாகேந்திரனின் வரிகளுக்கு இசை எம். ரங்காராவ். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளின் அம்சமாக விளங்கும் மூகாம்பிகை அம்மனது பாடல் இது.

நேரம் 6:25. ஸ்ரீராமரின் தீவிர பக்தராகவும் சிரஞ்சீவியாகவும் போற்றப்படும் அனுமனை புகழ்ந்து வரும் பாடல் நிகழ்ச்சியில் எடுத்து வருவது பிரபாகர் பாடியது.

0: உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:30. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் உன்னி மேனன் பாடியது. பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய். கடவுளின் குமாரனாகவும் உலகத்தின் இரட்சகராகவும் போற்றப்படும் இயேசு கிறிஸ்துவின் பாடல் இது.

நேரம் 6:35. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கோவை ஜலீல் பாடியது. எஸ் எம் முராவத் அலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமத். அகில உலகத்தையும் படித்த இறைவனது புகழ் பாடும் பாடல் இது.

0: பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: இன்னைக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருப்பவர்கள் ஹேமலதா அவர்கள், சூலி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரிஹரன் அவங்களும் வந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவங்களும் வந்து வலம்புரி நாயகன் பாடல் அந்த பாடல் வந்து இனிமே, முருகன் பாடலும் வந்து இனிமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னிவன் மிடுவண்ணி கணேசன் அவர்களும் மரியாரன் அவர்களும், பர்வதவர்த்தினி ராஜபாளையத்திலேருந்து பிரபு வீரா கமலா வர்தன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர்கள் வந்து அவங்க குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரா குளத்தூர் பாலு அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து விநாயகர் பாடல் வந்து கேட்டு மகிழ்ந்தோம் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மந்திரமூர்த்தி ஆச்சாரி அவர்கள் நாகர்கோவிலிருந்து விநாயகர் துதியுடன் தொடங்கிய பாடல் கேட்டு புலரும் இந்த பொழுதில் நற்சிந்தனை ஊட்டுகிறது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் அவங்க, பன்னிபுரம் மணிகண்டன் அவர்களும், சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரோசையா அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. 88 விபிடி விவத் பாரதி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மயிலை பட்டாபி அவர்கள். அடுத்து புரசீனா முத்துக்குமரன் அவங்களும், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும், சரவணன் ராமலிங்கம் இவங்களும் வந்து நமக்கு கண்டாச்சி மங்கலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் பழனி சூலி ரீஜா மனோகரன் சாந்தி ரமேஷ் ஞானாம்பிகா ரஞ்சன் என்எம்பி நச்சப்பிள்ளை அவங்க காரைக்காலிலிருந்து, அடுத்து செல்வகுமார் அவங்களும், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி பெங்களூர் குப்பநத்தம் ராம் பிரகாஷ் புலவப்பாளையம் ஆனந்தமுருகன் மணலி பெரியசைக்கடை ஜெயக்குமார், அடுத்து பரிவழகன் இவங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்தும், பாரிவள்ளல் இவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
2: அருள்மணி மாலை

தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும் இதன் மூலம் அப்பகுதி

0: விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்ல வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருகிறது.

0: இருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீளம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7 வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலியின் ஆகாஷவாணி 88th ஆண்டு விழா, இந்த விழாவை குறித்த தகவல்கள் வந்து இடம்பெற இருக்கு. அடுத்து 7:25 வரைக்கும் நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இடம்பெற காத்துட்ருக்கு. 8:02 to 9 வரைக்கும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்களது பேர் கூட இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். 9:02 to 10 வரைக்கும் கலக்கல் அரங்கம், 10:02 to 11 வரைக்கும் காற்றலையில் ஒரு வரலாறு, சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஆகாசவாணி சென்னையின் 88th ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி, உடன் உரையாடுபவர் நரேன்குமார், தொகுப்பு பவித்ரா. 11:02 to 12 வரைக்கும் நம்ம காற்றலையில் ஒரு வரலாறு இந்த நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியை வந்து நம்ம கேட்போம். அந்த தொடர்ச்சி வந்து நம்ம இந்த டைம்லேயும் வந்து நம்ம கேட்போம். அதனை தொடர்ந்து 12:00 to 1 வரைக்கும் ரெட்ரோ நேரம், 1980s and 1990s வெளிவந்த திரைப்படங்களிலிருந்த பாடல்களோட தொகுப்பு. 1:00 to 2 வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து நீங்கள் தொலைபேசி வழியே கேட்டு மகிழலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2:15 to 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, 2:55 to 3 வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், 3:00 to 4 வரைக்கும் வர்ணஜாலம், 2000s to 2020 வரை வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அதனைத் தொடர்ந்து 2:00 to 2 இன்று மாலை 5 வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி, தொடர்ந்து 5:10 to 6 வரைக்கும் பூந்தென்றல், 6:00 to 6:30 வரைக்கும் பக்தி மாலை, திரைப்பட பாடல்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு. இன்று மாலை 6:40 to 7 வரைக்கும் என் விருப்பம், அதனைத் தொடர்ந்து 7:00 to 7:15 வரைக்கும் திரைகானம், தொடர்ந்து நம்ம 7:30 to 7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இன்று 7:35 to 7:55 வரைக்கும் பாட்டும் பயணமும், அதனைத் தொடர்ந்து 7:55 to 8 வரைக்கும் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். இன்று 8:05 to 9 வரைக்கும் நீ கோரினால் இந்த நிகழ்ச்சியும், 9:00 to 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று 9:15 to 10 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவே, தொடர்ந்து 10:00 to 11 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11:00 to 12:00 வரை மனசு மயங்கும் மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக ஒளியுலாவரை காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திரங்கள் 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரம் 7:01. நேர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே மரியம். அமைதியாக இரு, ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது அப்படின்ற ஒரு இனிய வரிகளோடு இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. கென் கருணாஸ் பாடியது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஜி.வி. பிரகாஷ்குமார்.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: நேரம் சரியா 7:05. இன்னைக்கு விவித் பாரதி தமிழகம் 102.3 உங்களுக்கான பேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளச்சேரி டு தாம்பரம் நெடுஞ்சாலைக்கு வந்து சமீபத்தில் வந்து ஒரு பெயர் சூட்டப்பட உள்ளதாக வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. யார் பெயர் சூட்டப்பட இருக்காங்க, அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களது பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல்

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் அசமைத்து பாடிய பாடலை நம்ம இப்ப கேட்டோம். பாடலுக்கு வரிகள் விக்னேஷ் சிவன். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பாரத் ஸ்டேட் வங்கி, பெரிய வங்கி பெரிய நன்மைகள், SBI வங்கி, அது உங்களது வங்கி.
1: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.

0: தாய்க்குழுமி திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் பாடிந்த பாடலை கேட்டோம். கருமத்தூர் மணிமாறனின் வரிகளுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா

0: ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும், இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறு தேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டு

0: பெரும்பான்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல்கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இது 102.3 விவித் பாரதி. தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் நெடுஞ்சாலைக்கு யார் பெயர் சூட்டப்பட உள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி.

கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களது பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியை நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல். உடன் பாடியிருப்பவர் தி. பாடலுக்கு வரிகள் விவேக். திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியா.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி எஸ்பிஐ, எல்லா வழிகளிலும் உங்களுடன். எஸ்பிஐ தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். எஸ்பிஐ, அது உங்களது வங்கி.

பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்படி ஒவ்வொரு மனங்களிலும் கொண்டாட்டத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கும் சென்னை வானொலி நிலையம் தொடங்கி 87 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 88வது ஆண்டில் அதே உற்சாகத்தோடு அடியெடுத்து வைக்கும் அற்புதமான உதய நாள் இன்று. ஆம் நேர்களே, அறிவியல் என்பது யதார்த்தத்தின் கவிதை என்று சொல்லுவார் ரிச்சர்ட் டிராக்கின்ஸ் என்கின்ற அறிஞர். அந்த கவிதை தந்த எத்தனையோ பரிசுகளில் நம் காதோரமாய் கவி பாடும் வானொலி என்பது முத்தாய்ப்பான ஒன்றல்லவா? எங்கிருந்தோ வரக்கூடிய இசையும் குரலும் இதயத்தில் தங்கி நம்மை இளைப்பாறச் செய்யும் என்றால் அது வானொலியைத் தவிர வேறு எதுவாக இருக்கக்கூடும்? ஒரு பண்பாடு வளர வேண்டுமென்றால் அங்கு மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி மொழியின் இனிமை ஒலியின் துணையோடு இணைந்து பரிமாறப்படுவது வானொலி என்கின்ற இந்த ஊடகத்தின் தனிச்சிறப்பு. சுதந்திர இந்தியாவில் தென் மாநிலங்களில் முதலில் தொடங்கப்பட்டது சென்னை வானொலி நிலையம். 1938 ஆண்டு இதே நாள், அதாவது ஜூன் மாதம் 16 நாள், சென்னை மாகாண பிரதம மந்திரி ராஜாஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட பெருமைக்குரியது. அதிகாலை 5:55 ஒலிக்கும்

இணைந்த ஆரம்ப இசை. விக்டர் பரஞ்சோதி அவர்களின் தனித்துவமான அகில இந்திய வானொலி நிலையத்தின் ஆரம்ப இசையாக தொடங்கியது. அந்த நாள் முழுவதும் அமர்க்களமாய் இருக்கும் என்பது நேர்களின் ஆழ்மன நம்பிக்கையும் கூட. இப்படி தொடங்கிய சென்னை வானொலி நிலையம் அறிவித்தல், அறிவுறுத்தல், பொழுதுபோக்கு இந்த மூன்று நிலைகளில் பொது சேவை ஆற்றி வருகின்றது. இசை, நாடகம், செய்திகள், உரைச்சித்திரம், ஒளிச்சித்திரம், நேரலை நிகழ்வுகள், நேயர் பங்கேற்புகள், விளையாட்டு, விவசாயம், திரைத்துறை, இலக்கியம், இப்படி இப்படியாக தொட்டு பார்க்காத துறைகளே இல்லை என்பது போல எங்கும் நிறைந்திருந்து செவி இன்பம் தருவது சென்னை வானொலி நிலையம். இந்தியாவில் வானொலி சேவை தொடங்கிய 50ஆம் ஆண்டை முன்னிட்டு 1977 முதல் பண்பலை ஒலிபரப்பு சென்னையில் தொடங்கப்பட்டது. சென்னை பண்பலை என்ற பெயரில் முதலில் அழைக்கப்பட்டு பின் ரெயின்போ பண்பலையாக அது மாற்றம் செய்யப்பட்டது. காலை தென்றலின் கைப்பிடித்து நகர்வலம் வந்து அருள்மணி மாலை சூடும் அழகிய தமிழ் மகள், வணக்கம் சென்னை என்று உங்களோடு ரெயின்போ பண்பலையும், உங்கள் விருப்பமான வணக்கம் தமிழ்நாடு பவத் பாரதி தமிழ் பண்பலையும் விதவிதமாய் சுகம் சுகமாய் கதம்ப நிகழ்ச்சிகளோடு நம் குடும்பத்தில் இதம் மீட்டிக்கொண்டிருக்கிறது சென்னை வானொலி. எம் எஸ் சுப்பலக்ஷ்மி, எம் பி ஸ்ரீனிவாசன் இவர்கள் போன்றவர்கள் தொடங்கி இன்றைய இசை திரைக்கலைஞர்கள் வரையிலும் இது எங்கள் தாய் வீடு என்று தலைநிமிர்ந்து சொல்லச் செய்யும் ஒரு கலைக்கூடம். இதில் இல்லாதது இல்லை என்று சொல்லுமா போலே சொல்வனம் நிறைந்த இசை பெட்டகம், 87 ஆண்டுகளாய் நேயர்களின் எண்ணம் நிறைந்த வண்ண காவியமாய் வலம் வந்து கொண்டிருக்கும் சென்னை வானொலி நிலையத்தின் உதய நாளில் இதயம் நிறைந்து வாழ்த்துவோம். காற்றலைக்கு காது கொடுத்து நேற்றின் நினைவுகளோடும் இசை ஊற்றின் அசைவுகளோடும் பயணிப்போம் சுகமாக. ஆம் நேர்களே, நினைவுகள் சுகமானவை மட்டுமா? அது ஸ்வரங்கள் தரக்கூடிய இதமானவையும் கூட இல்லையா? அப்படி மெல்லருவியாய் சொல்லருவி தந்து கொண்டிருக்கும் சென்னை வானொலி நிலையம் காற்று உள்ளவரை, காற்றலைகள் உள்ளவரை என்றும் எங்கும் நிறைந்திருக்கும் நம் இதயங்களில் இனிமையை நிறைத்துக் கொண்டிருக்கும். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் சென்னை வானொலி நிலைய நிகழ்ச்சிகளோடு.

0: அகில இந்திய வானொலியின் ஆகாஷவாணி 88வது ஆண்டு விழா குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே செண்பகாசி.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: உயிரை திரைப்படத்திற்காக உன்னிமேனன் ஸ்வரலதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். நேரம் 7:45.
1: छोटे साहब, वैक्यूम एवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके

கிருஷ்ணனம் அடுத்து கேட்க போற பாடல் தனுஷ் ஜோனிதா காந்தி பாடிய பாடல். விவேக்கின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: They say the view from the top changes everything, but for a few, the view from the clouds is the only

0: that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 7:51. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் நெடுஞ்சாலைக்கு யார் பெயர் சூட்டப்பட உள்ளது? நிறைய நேர்கள் வந்து இதற்கான சரியான பதில்கள் வந்து நீங்க அனுப்பியிருக்கீங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். மணலி பெரியசக்கான ஜெயக்குமார் அவங்க வந்து, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை வழங்கிய திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்து படித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சரியான பதிலும் வந்து சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ராம் பிரியன் அவங்களும் வந்து, வானொலி கதை இல்லை, நிஜம், அருமை, டெய்லி சொல்லுங்க, பல அரிய தகவல்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து, அகில இந்திய வானொலி குறித்த தகவல்கள் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. ராஜம்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து மணி பாலு இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து கருப்பணன் ரங்கசாமி அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்களும், சிவன் அருண் அவர்களும், மீரா வெங்கட்ராமன் அவங்க, குணசேகரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. கோவை அணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணாலன் அண்ணாமலை அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சாமுண்ணி அவர்களும், திருமணசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து சங்கரநாத் மாரிமுத்து அவங்களும், சூலை ரீஜா மனோகரன் அவங்களும், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்ல இருந்தும், ஹரிஹரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும், ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி செந்தில் கடலூர் மாவட்டத்திலிருந்து, அடுத்து கீதா ராஜகோபாலன், பூந்தடலம் ரக்ஷனா ஹரிபாலன், பட்டாளம் அப்துல் ஜலீல், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, பூந்தடலம் புண்ணியக்கோட்டி, ராம் பிரியன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பொன்னியம்மன் மீடு வன்னி கணேசன் அவங்களும் வந்து, பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வந்து எனக்கு ரொம்பவே உற்சாகத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும், ரங்கராஜன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவங்களும், நாகராஜ் அவங்களும், அடுத்து கமலாவர்தன் அவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பாபு முள்ளக்காட்டிலிருந்தும், ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி பிரபாகரன், புலவப்பாளையம் ஆனந்த முருகன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், பிரகாஷ் டிபிஎஸ் மேலாவதம் நட்சத்திரா தருண் ஆண்டனராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், ஆரணி பாப்பாம்பாடியிலிருந்து ஆண்டாள் தேவமணி அவங்களும், புதுக்கேசவர் வஜ்ரவேலு அவர்கள், மயிலை பட்டாபி அவர்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அள்ளிநகரம் மகாதேவன் அவங்களும், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்தும் அன்புராணி, சோமங்கலம் சடகோபன், தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவர்களும், மதுரை சண்முக சுந்தரம், மேலப்பேடு தயாளன், வீரதுரை இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறைந்த இந்திய ராணுவ வீரர் அசோக சக்ரா விருது பெற்ற மேஜர் முகுந்த் வரதராஜன் அவங்களுடைய பெயரில் தான் வந்து வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து பெயர் சூட்டப்படவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் நமக்கு சரியான பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் சைந்தவி பாடியது யுகபாரதியின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். அமரன் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட அடுத்தது 10-12 வரைக்கும் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மரியம். ஸோ அதுவரை இணைந்திரங்கள் 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடர்ந்து காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்

பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் சரியா 8:04 நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். உங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்கறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜய் சாய்லட்சுமி. எஸ் தேதி இன்றைக்கி வந்து 16 ஆயாச்சு, June 16 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்புடையதாக சூப்பராக அப்படியே ஆசமாக பாசிட்டிவாக போகணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியானது நேயர்களுடைய விருப்பம், அதாவது நேயர்களாகி நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்க சாங் ரிக்வெஸ்ட் தான் நம்ம லைனாக கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொசக்கோட்டை தாலுக்காவில் நாராயணகரை கிராமம் அங்கிருந்து கேட்டிருக்காங்க. பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராஜ் ஆச்சாரி, முனிநாதன் அம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, உடன்குடியிலிருந்து நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐஷினுஃபா, இவங்க எல்லாரும் கேட்டிருக்க இந்த பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட், விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பாரத ஸ்டேட் வங்கி. பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்கள் வங்கி.

ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:10 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல் தான் இந்த 1 நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடலே நல்லா ஒரு வைபான சாங்கை கேட்டு முடிச்சாச்சு மாஸ்டர்லேருந்து. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வந்து RRR திரைப்படத்துக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டையும் கேட்டு எல்லாரும் அப்படி சுறுசுறுப்பாக ஆட்டம் போட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். காலையிலேயே இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி கார்டன், வீரசோழ வீரராகவன், உடன்குடி உலகநாதன், இருதயம், காரைக்குடியிலிருந்து காந்தாமணி, திட்டக்குடியிலிருந்து ஹரிபாலன், மன்னார்குடியிலிருந்து மதிவதனன், தூத்துக்குடியிலிருந்து சுபாஷ் மற்றும் தெய்வானை, ஜமாலியா ஹவுசிங் போர்டிலிருந்து ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர்,

நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்ஹெச் ரோட்லேருந்து ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ரஃபி பாய், இவங்க எல்லாரும் இணைந்து கேட்டிருக்க இந்த விருப்ப பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI. எல்லா வழிகளிலும் உங்களுடன் SBI. தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: 102.3 FM.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:16 ஆயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவள்ளிக்கேணியிலேருந்து அசோக் குமார், சேப்பாக்கம்லேருந்து பாலா, கிண்டியிலேருந்து ஆனந்தன், நுங்கம்பாக்கம்லேருந்து விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடியிலேருந்து பஷீர் அகமத், புழல்லிருந்து ஓம் பிரகாஷ், வேட்டவளம் குமார், விஜயா, செங்கம் சுகுணா, புனிதன், மானாம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாந்தி, விஜயகுமார், முகப்பேர் கிழக்குலேருந்து பிரேமா, கஜேந்திரன், போலூர்லேருந்து தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர்லேருந்து டி லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவளம்லேருந்து மல்லிகா ரங்கநாதன், திருமாவரம்லேருந்து கஸ்முனா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டு தெருவிலேருந்து செந்தில்குமார், இவங்க எல்லாருக்காகவும் கங்குவாலேருந்து ஃபயர் சாங் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கிறது இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:21 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வழங்கிட்டிருக்கேன் நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற விருப்ப பாடல் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்குலேருந்து ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ கதிர்வேலன், ஐயப்பாக்கம்லேருந்து செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்குலேருந்து சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெருவிலேருந்து சேகர், விஜயகுமாரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருவிலேருந்து பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், மணலி, பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா மற்றும் சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத் மற்றும் விவேக், இவங்க எல்லாரும் இட்லி கடை திரைப்படத்துலேருந்து அவங்களோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த பாட்டை ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1

102.3 FM. நேரம் சரியா 8:27 ஆயாச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் விருப்பம்ல அடுத்ததா வர இருக்கிற உங்களுடைய விருப்பமான பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சுந்தர பாண்டியன் திரைப்படத்துக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை ஸ்வரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன், அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து எம்டி ரவிச்சந்திரன், அசினம்மாபேட்டையிலிருந்து கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி, மதுரை மணிநகரம்லேருந்து சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி, இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. சுந்தர பாண்டியன் திரைப்படத்துக்காக இணைந்திருங்கள்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:32 ஆயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்குறது. நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ் வந்து இன்றைக்கி ஒரு வீக் டே செவ்வாய்க்கிழமை எல்லாம் அப்படியே ஒரு பரபரப்பாக இன்றைக்கி தான் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திங்கக்கிழமை ஒரு வீக்கெண்ட் முடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலை செய்கிற மூடுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாருமே அப்படியே பயங்கர ப்ரொடக்டிவாக நல்ல வேலை பார்க்கணும் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் கிளம்பிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இன்னும் நம்ம அப்படியே பாசிட்டிவாக ஒரே ஹாப்பினிங்காக வச்சுக்கிற மாதிரியான பாடல்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. எல்லாமே நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல் தான். ஸோ அந்த வரிசையில் அடுத்த வர இருக்கிற பாடல் பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காற்றம்பாக்கம் தேவராஜ் மற்றும் வரதராஜ், அமரம்பேடு பழனிவேல் ஜீவரத்தினம், சேத்துப்பட்டிலிருந்து மூர்த்தி மோகன சுந்தர வடிவேல், மலைப்பட்டிலிருந்து ஆனந்தன் விஜயா, படப்பையிலிருந்து பராங்குசன் நெடுமாறன், புஷ்பகிரியிலிருந்து கோவிந்தராஜ் சிகாமணி, மஞ்சுவாஞ்சேரியிலிருந்து தயாளமூர்த்தி சாந்தி செல்லப்பன், சேரப்பனஞ்சேரியிலிருந்து மோகன் இந்திரா செஞ்சியம்மாள், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பிலிருந்து சிங்காரவேலு நதியா மற்றும் கவியரசி ஜான்சி, இவங்க எல்லாரும் தான் பட்டாசு திரைப்படத்துலேருந்து இந்த விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. ஸ்டேட் யோன் விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:40 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ், அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது கதிர்வேலன் காதல். இந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன், மதுரை குமரன் காலனியிலேருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா மற்றும் மந்தாகினி, பூலம்பட்டியிலருந்து ராதா கோமதி, எடப்பாடியிலருந்து ஃபாத்திமா ஜெர்ஷா, சாத்தூர்லேருந்து பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து தாமரை செல்வி, அதிராமப்பட்டினம்லேருந்து ரம்

தான் பிவி, தங்கச்சி மடம்லேருந்து பியூலா, செட்டிப்புளம்லேருந்து தனுஷா, படியூர்லேருந்து உஷா மற்றும் சென்னையிலேருந்து புஷ்பா, இவங்க எல்லாரும் கேட்டிருக்க இந்த பாடல் உங்களுக்காக. இவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:48. ஆயிட்டிருக்க நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வர இருக்க பாடல் வந்து ரப்பர் பந்து திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் ரமாதேவி, டி நகர்லேருந்து ரங்கராஜன், திருமழிசையிலேருந்து உஷாராணி ராஜேந்திரன், நீலாங்கரையிலிருந்து கோகுல் பாட்ஷா, கண்ணகி நகர் கருப்புசாமி கண்மணி, அச்சிறுப்பாக்கம் ரமணி ராஜகோபால், மயிலாப்பூர்லேருந்து நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ, திருமழிசை பிரியம்பத்திலிருந்து கோட்டீஸ்வரன் தர்மா, சென்னை 60 சில்பாஸ்ரீ ஏகா ராஜா, திருமழிசை பேரூராட்சி குடியிருப்பிலிருந்து வீரராகவன் மங்கம்மாள், ராஜலக்ஷ்மி மாரி சூர்யா, இவங்க எல்லாரும் கேட்டிருக்க பாடல் சில்லாஞ்சிருக்கே லப்பர் பந்து திரைப்படத்துக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
1: குறிப்பிட்ட மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:55 நெருங்கிட்டிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் போஸ்ட் கார்டில் நமக்கு எழுதி அனுப்பியிருக்க லெட்டர்ஸ், அதில் இருக்க பாடல்கள் தான் நம்ம இன்றைக்கி கேட்டு ரசித்தோம். எல்லா பாடலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதே மாதிரி தினம் தினம் ரொம்பவே அழகான அருமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கணும்னா உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி விவத் பாரதியில் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக நிறைவு பாடலாக வந்துட்டுருக்கு கோலி சோடா 2 திரைப்படத்துக்காக இந்த பாடல். இதை கேட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் பட்டாபி ரவி மாலதி சேகர் உஷா ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஜனனி பாலகுமார் ஸ்ரீராம் சிவா ஆகாஷ் ஹரி ஆத்மநாதன் இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா அப்துல் மஜீது ரிஃபாயா முகமது ஹசன் நூருல் ஃபாத்திமா அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஆண்டிமடம் பகுதியிலேருந்து பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரியிலேருந்து சிவாஜி சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ் ஆரணி பாப்பம்பாடியிலேருந்து ஆண்டாள் தேவமணி மணிராஜ் அனிதா மோனிகா தானு போஸ் கொரட்டூர்லேருந்து ரஞ்சித் மற்றும் குருதயால் இவங்க எல்லாருக்காகவும் இந்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் 9:02 உங்களை வந்து நான் மீண்டும் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். கேம் ஷோவோட ரெடியாக இருக்கேன், நீங்களும் கலந்துக்க ரெடியாக இருங்க. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்

கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரான காலை வணக்கம் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வழங்குறதுக்கு நான் கலக்கலாக வந்திருக்கேன், ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்திங்கன்னா தினம் தினமும் ஒரு கேம் ஷோ தான் வந்து நம்ம விளையாடிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ஷோ தான். அதாவது நான் சொல்லக்கூடிய தீம், அந்த தீமில் ஒரு 5 படம் பேர் வந்து நீங்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கி நம்ம கலக்கல் அரங்கம்லாம் விளையாட போகிற விளையாட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஊர் பேரில் ஒரு 5 திரைப்படம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சொல்லணும். இல்லை இயற்கை சார்ந்து அந்த மாதிரி ஏதாவது நான் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு தீமில் அதில் இருக்க ஒரு 5 பேர் வந்து நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியோட கான்செப்ட். இந்த கேமுக்கு ரெடி ஆகிட்டே நீங்கள் அப்படியே ஆயத்தம் ஆகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எடுங்க 0444-2952-0853, அப்படி இல்லைன்னா 0444-2838-9871. இந்த ரெண்டு தொலைபேசி எண்களை குறித்து வச்சுக்கோங்க. பாடல் முடிகிற டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கேற்றுக்கிற ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா? அது எடுத்துப்புன்னு சொல்லிவிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாடல் முடிகிற நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க. யார் இன்றைக்கி வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். எஸ் தென்காசி பட்டணத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட்.
2: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
3: ஓகே, நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இது நம்ம கேம் ஷோ பற்றி சொல்லியாச்சு. நான் கொடுக்க போகிற அந்த தீமில் நீங்கள் வந்து 5 படம் பேர் சொல்லணும். 20 seconds தான் உங்களுக்கு டைம், சரிங்களா? ஸோ நேர்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. யார் எங்கேருந்து வந்து பேசுகிற போகிறாங்க, என்ன நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. கார்த்திக் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, கேமுக்கு ரெடியா? ஓகே. ஸோ உங்களுக்கு, நீங்கள் ஃபர்ஸ்ட் காலருங்கிறதுனால உங்களுக்கு நான் ஈஸியாகவே கொடுத்துட்றேன். ஒரு 5 ஊர் பேரில் தொடங்கக்கூடிய படம் சொல்லுங்க.
4: திருத்தணி, திருப்பதி, பழனி, திருவண்ணாமலை, தர்மபுரி.
3: ஓ மை காட், இல்லை
4: ஊர் பேர் தானே சொன்னீங்க?
3: இல்லை, ஊர் பேரில் வரக்கூடிய படங்கள்.
4: அதான் படம் தான் மேம், திருத்தணி.

0: பழனி, திருவண்ணாமலை, தர்மபுரி படம் இருக்கு மேடம். எல்லாம்
1: தர்மபுரியில இருக்குங்களா? அதாவது கார்த்திக் கேட்ட உடனே பட்டு பட்டு பட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டாரு, ரெடியா இருந்திருப்பாரு போல. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, படம் தான் சொல்றாரா ஊர் பேர் சொல்றாரான்ட்டு. ஓகே, இதே மாதிரி சூப்பரா எல்லா நேயர்களும் விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் காலருங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வரவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா கொடுக்க போறாரு, ரெடியா இருங்க ஆன்சர் சொல்றதுக்கு, சரிங்களா? நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பாடல் வந்துட்டு இருக்கு, அழகிய தீயே திரைப்படத்துலேருந்து. இந்த பாடலை நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி சிறிய விளம்பர இடைவேளை. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. மீண்டும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து நேர்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை வந்து நான் நம்பர்ஸை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0442950853, அப்படி இல்லைனா 0442838987 இந்த ரெண்டு எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். ஸோ பாடல் நிறைவடைகிற போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி. ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:21 நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கால் பண்ணுறதுக்கு லைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த காலர் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் வித் பாரதி. சொல்லுங்க. ராணுவ வீரன்லாம் இல்ல, நேரம் இல்லனா பொழுது, காலை மாலை அதெல்லாம் வருது பாத்தீங்களா, இல்லனா பொழுது இல்ல நேரத்தை பத்தி அந்த மாதிரி.
1: நல்ல நேரம்,

0: நல்ல நேரம் மேடம்.
1: அவ்வளோதான் அவ்வளோதான், உங்களுக்கு கொடுத்த 20 செகண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி. ஓகே, அவருக்கு வந்து கான்செப்ட் புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த காலர் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர், கரெக்டா லைன்ல கிடைச்சிருது உங்களுக்கு, ரொம்ப மகிழ்ச்சி.
2: ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் மேம்.
1: அப்படிங்களா? அது சரி, கரெக்ட் கரெக்ட், உங்க எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு லைன் கிடைச்சிருது, கரெக்ட். ஓகே ஓகே, ரெடியா? தீம் வந்து கேட்டிங்களா? பொழுது இல்ல நேரம், இத இத பத்தி சார்ந்த இல்ல இதுல தொடங்கக்கூடிய படங்கள் சரிங்களா? உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: மாலை பொழுதின் மயக்கத்திலே அந்த படம், அப்புறமா நேரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு.
1: சூப்பர்.
2: வேற என்ன இருக்கு? அன்றி மாலை பொழுது அப்படின்னு இருக்கு.
1: ஓகே,
2: இன்னும் ரெண்டு. தேன் நிலவு அது இருக்கு.
1: ஓகே,
2: வருது நைட்டு வரல.
1: ஜஸ்ட் மிஸ் 4 சொல்லிட்டீங்க, பட் ஓகே, இட்ஸ் அ குட் ப்ளே. சூப்பரா நீங்க கடகடன்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 5 அடிக்கணும். ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி சார். ஓகே, சந்திரசேகர் சார் வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் 2 செகண்ட் இருந்தால் யோசிச்சு சொல்லியிருப்பாரு, பட் டைம் அப் ஆயிடுச்சு. எஸ், அடுத்த நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, தொட்டால் பூ மலரும் திரைப்படத்துக்காக இந்த அழகான பாடல் கேட்டு நினைந்திருங்க. இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத ஸ்டேட் வங்கி. பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:31 ஆயிட்டிருக்கு. கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி, தமிழ் FM 102.3. ஓகே, நிகழ்ச்சியை புதுசாக கேட்குறவங்களுக்காக நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு 20 நொடி கொடுப்பேன், அதுக்குள்ளே நான் சொல்கிற தீம் இல்லை நான் சொல்கிற கான்செப்டில் 5 படம் பேர் வந்து நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊர் பெயர்களில் ஒரு 5 படம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை லாஸ்ட்டாக பேசின காலர்லாம் பார்த்தீங்கன்னா பொழுது, நேரம் இந்த மாதிரி முடியக்கூடிய, இல்லை இதுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு 5 படங்கள் அப்படி கேட்டிருந்தேன். 4 தான் சொன்னாங்க, வேறு ஏதாவது ஒரு காலர் வந்து சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்.

0: பார்த்துக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே சார், இப்போ வந்து ரெடியாக நீங்கள் உங்களுக்கும் வந்து பொழுது இல்லை நேரம் இதை சார்ந்த படங்கள் தான் சொல்லணும்.
0: எதனா ஒரு அஞ்சு படம் சொல்லணும் நீங்கள்.
1: ஆமாம், நீங்கள் சொல்லணும். ஆமாம்
0: சொல்லுங்க மேடம்,
1: நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே, நான் என்ன படம் படமாக ஊர் பேர் சொல்லணுமா மேடம்?
1: ஊர் பேர் இல்லை சார், இப்போ நேரம்னு ஆரம்பிக்குதுல்ல, காதலிக்க நேரம் இல்லை அந்த மாதிரி. நேரம் இல்லைன்னா மாலை பொழுதின் மயக்கத்திலே, பொழுது நேரம் இல்லைனா பொழுது, இதை குறிக்கிற மாதிரி படம் பேர் சொல்லணும்.
0: பொழுதுபோக்கு, அப்புறம் என்ன படம் போல நிறைய எனக்கு தெரியல. காலம் காதலிக்க நேரம் இல்லை.
1: போச்சு போச்சு, டைம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார். தேங்க்யூ.
0: ஓகே மேடம்.
1: ஓகே, இந்த காலருக்கும் வந்து நேரம் பொழுது பற்றி தெரியல, ஆனால் நிறைய படங்கள் இருக்குது. நல்ல நேரம், நேரம் காதலிக்க நேரம் இல்லை, கண் சிமிட்டும் நேரம் அப்படின்ற நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அடுத்த காலருக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது தீம் கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வர இருக்குது. ஜே ஜே திரைப்படத்துலேருந்து இந்த அழகான பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வாழ்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:40 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு கேம் ஷோ தான் விளையாடிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 படம் பேர் சொல்லணும் 20 நொடிகளில். அந்த படம் பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய கான்செப்ட்லேருந்து சொல்லணும். ஸோ நேர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. அடுத்ததான் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். யார்?
2: மதுரையிலேருந்து புஷ்பலதா பேசுகிறேன்.
1: புஷ்பலதா மேம், எப்படி இருக்கீங்க? மதம் சார்ந்த இல்ல ஒரு சாமி பெயர்ல தொடங்கக்கூடிய படங்கள் வந்து 5 சொல்லணும். உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
2: சாமி போட்ட முடிச்சு, குடியிருந்த கோயில், அப்புறம்
1: நிறைய இருக்கே. சாமி பேர்லயே நிறைய இருக்கே.
2: சாமி பேர்லயே நிறைய இருக்கு. டக்குன்னு மாறி
1: அவ்வளவுதான் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே.
2: அடுத்த
1: நேயர்கள் வந்து

சுதாரிச்சுட்டு சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிம்மா. அதாவது மேம்க்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, பதட்டத்தில் ஒன்றும் வரலை போல. வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், உங்கள் லைன் சரியாக கேட்கலைங்களே. வணக்கம், ஓகே, லைனில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் போல் இருக்குது காலருக்கு. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-2952-0853, அப்படி இல்லைனா 0444-2838-9871 இந்த இரு எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அடுத்த நேயர், அடுத்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் விவித் பாரதி, லைனில் வந்துட்டீங்க, பேசலாம். ஐயோ, கேட்க மாட்டேங்குதுங்களே. சரி, ஓகே, என்னமோ நேரம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலுக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கலந்துக்கோங்க. தொடர்ந்து இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் நம்ம நிகழ்ச்சி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன காலர்ஸ் வந்து கால் பண்ணி ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஜெயம் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கலக்கரல் அரங்கம் நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ரொம்பவே கலக்கலாக போச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இன்னும் இரு காலர் வந்து, லக்கி காலர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. என் வாய்ஸே எனக்கு கேட்குதுங்களே. வணக்கம் வணக்கம் விவித் பாரதி.
2: ரேவதி ஸ்ரீராமன், வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் சார். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ரேவதி ஸ்ரீராமன், நம்பத்தூர்ல இருந்து.
1: சூப்பர் சூப்பர். இப்போ நிகழ்ச்சியில
2: கந்தன் கரணி
1: இல்ல, டைரக்டா ஆன்சருக்கு போயிட்டீங்க. சொல்லுங்க.
2: ஆமா, நீங்க யோசிச்சீங்க சொன்னீங்களே.
1: ஆமா சூப்பர். ஆமா ஆமா சொல்லுங்க.
2: திருமால் திருமே, ராமலட்சுமன், கந்தன் கரணி, முருகன் அடிமை, தாலிகாத்த மாரியம்மன்.
1: இன்னும் ஒண்ணு,
2: நன்றி
1: நன்றி சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டது நன்றி.

ஓகே, அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு புல்லட் வேகத்தில் ஆன்சர் சொல்லிட்டாங்க நம்மளுடைய லாஸ்ட் நேயர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ஸோ பாடல் முடிஞ்சப்புறம் ஒரே ஒரு லக்கி காலர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, கடைசி தீம் வந்து என்னன்ட்டு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்குன்ற திரைப்படத்தில் வந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம். தமிழ் ஹிந்தி பேசுறேன்.
1: தமிழ் ஹிந்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். ஓகே, நீங்க கேம்க்கு ரெடிங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து கொடுக்குற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லை உணவு, பசி இல்லை ஹோட்டல், அந்த மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட, உணவுக்கு சம்மந்தப்பட்ட 5 படம் பேர் சொல்லணும். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: கல்யாண சமையல் சாதம்,
1: செகண்ட்ஸ்

0: போய்கிட்டே இருக்கு.
1: ஈஸியா இருப்பீங்க முன்னாடி எல்லாம் போதில்ல,
0: நீங்க கடைசி லக்கி காலர் இல்லையா, அதனால அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. நன்றி நன்றி, குட் ட்ரை கொடுத்தீங்க, நன்றி. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூப்பராக போச்சு. நம்ம நேயர்களாகட்டும், நம்ம கேட்ட பாடல்களாகட்டும், எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நேயர்கள்லாம் அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது போக நான் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நான் மீண்டும் வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே சாய்லட்சுமி. இணைந்திருங்கள், அடுத்து விசில் படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத ஸ்டேட் வங்கி. பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும்

பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:03. இப்பொழுது கேட்கலாம் காற்றலையில் ஒரு வரலாறு, சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. ஆகாஷவாணி சென்னையின் 88வது ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி. உடன் உரையாடுபவர் நரேன்குமார், தொகுப்பு பவித்ரா.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். காற்றலையில் ஒரு வரலாறு, இப்படி ஒரு நிகழ்ச்சி தலைப்பு இந்த நேரத்துல, அதுவும் இந்த நாள்ல கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நம் அகில இந்திய வானொலியினுடைய சென்னை வானொலி நிலையம் தொடங்கப்பட்டு 88 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுறதுதான் இந்த காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட நான் மட்டும் உங்க கூட இணையல, நம்மளோட சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய வருங்கால படைப்பாளர்கள், வருங்கால ஊடகவியலாளர்கள், இன்னும் சொல்ல போனா வருங்கால இளம் தலைவர்கள் எல்லாமே இங்க இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விளையாட்டுகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கூடவே சென்னை வானொலி நிலையம் பற்றிய சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியா மாணவர்கள் எல்லாருமே அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்குண்டான தருணம். முதல்ல என்னென்ன மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேர் நரேன்குமார், நான் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அறிவிப்பாளராக இருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்து உங்களுக்கு விளையாட்டுகளை நடத்த போறக்கூடிய அந்த பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம கிட்ட 6 மாணவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அந்த 6 மாணவர்களுமே 2 அணியா பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க. ஒரு அணி இந்த பக்கமும் இன்னொரு அணி இந்த பக்கமும். ஸோ முதல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கலாம்.
3: என் பேர் சங்கீதா, நான் சென்னை பல்கலைக்கழகத்துல ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரேடியோ கேட்கற பழக்கம் வந்து கோவிட் டைம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு.
2: ஓகே.
3: அதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தேன், பட் அப்பதான் வந்து ஃபுல் டைமா ரேடியோல அடிக்ட் ஆனேன். பட் அதுக்கப்புறம் திரும்பி வந்து லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே வந்து நார்மல் ஆன உடனே அந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அதை நான் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே, அடுத்து.
4: வணக்கம், என் பேர் ஸ்வேதா பிரியா, நான் சென்னை பல்கலைக்கழகத்துல ஆங்கில துறையில படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பாட்டு கேட்கறதுனா பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரேடியோ மூலயமா பாட்டு கேட்கறது பாட்டு பாடுறது அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஊர்ல எல்லாம் தான் ரொம்ப பெரும்பான்மையா ரேடியோலாம் கேட்பாங்க. இப்போ சென்னையிலயும் நிறைய பேர் ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரேடியோ கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தேங்க்யூ.
2: நைஸ். அடுத்து.
5: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் தீபன், நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல இதழியல் துறையில படிக்கிறேன். எனக்கும் ரேடியோவுக்குமான நெருக்கம் வந்து எங்க தாத்தாவோட தான் இருந்தது. அதாவது தாத்தா கேட்பாரு, நான் அவரு கேட்கறத நான் கேட்பேன், அதோட இருந்தது. இப்போ தாத்தாவும் இல்லை, ரேடியோ இந்த மாதிரிதான் இருக்கு. இது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கண்டினியூ பண்ணுவோம்.
2: ஓகே. ஸோ இங்கே 2 அணிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு அணியில இருந்து சங்கீதா, அதுக்கப்புறமா ஸ்வேதா, அதுக்கப்புறமா தீபன், 3 பேரும் அவங்களுடைய அறிமுகத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு அணியினர் இருக்காங்க, அதான் அவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம், என்னோட பெயர் சந்தோஷ், நான் வந்து மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையில் வந்து படிக்கிறேன். எனக்கும் ரேடியோக்கு உள்ள தொடர்பு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 12, 2015 அந்த டைமில் வந்து ஒரு புயல் முழுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 10 நாள் வந்து கரண்ட் ஆஃபு, மின் துண்டிப்பு எல்லாமே இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லாத டைமில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரேடியோ பெட்டி இருந்தது. அதில் தான் நாங்கள் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அதில் தான் வந்து கேட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நான் வந்து ரேடியோவே ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணது.

0: அதுக்கப்புறமா பெரும்பாலும் பெருசாக நான் பயன்படுத்தல வேற எங்கேயும். ஸோ இதுக்கப்புறமா பயன்படுத்தணும்னு வந்து ஆசைப்படுறேன், பயன்படுத்துவேன்.
1: வணக்கம், என் பேர் மௌலி பிரியா. நானும் சென்னை பல்கலைக்கழகத்தில் எதிரியல் துறையில் ஆய்வு மாணவியாக இருக்கேன். ரேடியோவோட என்னோட தொடர்பு வந்து ரொம்ப நீளமான ஒரு உறவுன்னு சொல்லலாம். நான் எம்ஏ படிக்க ஆரம்பிக்கும் போது ரேடியோ வந்து 24 மணி நேரம் கேட்கணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் இருந்தது. அங்கே தான் என்னோட ரேடியோ கேட்குற பயணம் வந்து தொடங்குச்சு. அந்த 24 மணி நேரம் கேட்கணுங்கிறதுல பல நிகழ்ச்சிகள் வந்ததை பார்த்த போது அப்போ ரேடியோவில் இத்தனை விதமான நிகழ்ச்சிகள் இருக்காங்கன்னு ஒரு ஆச்சரியம் வந்தது. அதுக்கப்புறம் ரேடியோ பற்றி கேட்குற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ நான் என்னோட ஆய்வுமே வந்து வானொலி தொடர்பாக தான் நானுமே பண்ணிட்டு இருக்கேன்.
2: வணக்கம், என் பேர் காவ்யா ஸ்ரீ. நானும் வந்துட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறையில் வந்துட்டு ஆய்வு மாணவியாக இருக்கேன். எனக்கும் ரேடியோ கனெக்ட்

0: வந்துட்டு ஆய்வு மாணவியாக இருக்கேன். எனக்கும் ரேடியோ கனெக்ஷனுக்கும் என்னென்னா, சின்ன வயசில் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா ரேடியோ கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ரேடியோ எதுக்கு கேட்கணும், பாட்டு வேணும்னா பாட்டு போட்டு கேட்கலாமே, எதுக்கு ரேடியோ கேட்கணும்னு கேட்பேன். அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ரேடியோ கிட்ட இருக்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஃபுல் அட்டென்ஷன் அங்கே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம எதனா வேலை பார்த்துட்டே ரேடியோ கேட்கலாம். என்னோட பர்சனல் ஃபீலிங் ரேடியோ கிட்ட என்னன்னா, டவுனாக இருக்கும்போது, மூட் அப்செட்டாக இருக்கும்போது, பாட்டு கேட்க தோணாதப்போ நான் ரேடியோ கேட்பேன். ஏன்னா நம்ம ரேடியோ கேட்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த சைட்ல இருந்து பேசுற அந்த ஆர்ஜே பர்சனலாக நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ரேடியோ கேட்பேன்.
1: இரண்டு அணியை சேர்ந்த மாணவர்களும் வந்து அவங்களுக்கு உண்டான அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகா அவங்க வாழ்க்கையிலேயே வானொலி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கு அப்படின்றத பகிர்ந்துகிட்டாங்க. ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு கதை கேட்கும் பொழுதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்படியே பின்னோக்கி யோசிச்சு பார்க்கும்பொழுது நீங்க சொன்ன சாயல்கள் எனக்கும் வானொலிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கும் இல்லையா. இப்போ இவங்க சொன்னாங்க, நான் கல்லூரி படிக்கும் பொழுது 24 மணி நேரம் வானொலி கேட்கறதுக்கு உண்டான ஒரு அசைன்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பாக்குறேன். நல்ல வேலை எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்த அந்த பேராசிரியர் வந்து 4 மணி நேரம் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததுனால ஓ இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு அது 24 மணி நேரமும் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ இன்னைக்கு இந்த காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பகுதி அப்படின்றது ஒரு குவிஸ் ரவுண்ட் தான். ஓகேவா, விடை தேடும் வினாக்கள். அந்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்கள் இளைஞர் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அறிவியல் ஒரு வரலாறு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த 6 இளம் மாணவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. நம்ம சொன்னோம் நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று விடை தேடும் வினாக்கள் குவிஸ் காம்படிஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்னைக்கு சென்னை வானொலியினுடைய இந்த 88வது பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் சென்னை வானொலி நிலையம் குறித்த ஒரு 10 கேள்விகள் உங்ககிட்ட நான் சுட சுட கேட்பேன், ஓகேவா? இந்த பக்கம் ஒரு அணியினர் இருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு அணியினர் இருக்கீங்க. ஸோ முதல் அணியினர் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அவங்க சரியான பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண், ஒருவேளை அவங்க பதில் சொல்ல முடியலனா அந்த கேள்வி அப்படியே 2வது அணியினருக்கு போகும், நீங்கள் அதுக்குண்டான பதிலை சொல்லணும், ஓகேவா? இதுதான் விதிமுறைகள். ஸோ கேள்வி கேட்கலாமா? ஓகே, நிகழ்ச்சியில் விடை தேடும் வினாக்கள் சுற்றுக்கான முதல் கேள்வி முதல் அணியினர் கிட்ட கேட்க போகிறோம். தயாரா? சென்னை அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாள் எது? இதுதான் நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி. மறுபடியும் கேட்கிறேன், சென்னை அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாள் எது?
1: 16 June 1938.
0: கரெக்டா தெரியுமா?
1: தெரியும்.
0: 1938 தானா?
1: 38
0: நான் நினைக்கிறேன். 2026 இருந்து 88 மைனஸ் பண்ணீங்களா?
1: 1938.
0: ஓகே, சரியான விடை. ஆக்சுவலி 1938 June 16 எழும்பூர்ல இருக்கக்கூடிய மார்ஷல் சாலை ஒரு சின்ன கட்டிடம், அந்த கட்டிடத்துல சென்னை வானொலி நிலையத்தினுடைய முதல் ஒலிபரப்பு சேவையை தொடங்கினது. அந்த ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்தது தமிழ்நாட்டின் அன்றைய தலைவராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான். சரியான விடை. இந்த சுற்றினுடைய 2வது கேள்வி 2வது அணியினருக்கு போகுது, ஓகேவா? முதல் கேள்வியிலேயே அவங்க கரெக்டா பதில சொல்லி ஒரு மதிப்பெண் எடுத்துட்டாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சென்னை அகில இந்திய வானொலி நிறுவப்படுவதற்கு முன் எந்த அமைப்பு அதன் ஒலிபரப்பை மேற்கொண்டிருந்தது?
2: மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப்.
0: அதாவது நான் வானொலி பற்றிய ஆய்வு தான் மேற்கொண்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே நான் சுதாச்சிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே படிச்சு ஃபிங்கர் டிப்ஸ்ல விரல் நுனியில பதில்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாரிச்சிருக்கணும். இந்த அணியினுடைய பலம் என்ன அப்படின்னா, வானொலி சார்ந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மாணவி அந்த அணியினுடைய ஒரு அங்கத்தினரா இருக்கிறது வந்து அந்த அணியினுடைய சிறப்பு பலம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, சரியான விடை மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் அப்படின்றத கைத்தட்டலாமே, கைத்தட்டலாமே. இப்ப 2 அணியினரும் ஆளுக்கு ஒரு மதிப்பெண் கிடைச்சிருச்சு, சந்தோஷமா. ஓகே ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்கு தான்.
3: சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும், அதுவும் முதுகலை பட்டம் படிக்கிற நம்மளுக்கு ரேடியோ பிடிச்ச நமக்கு கண்டிப்பா ரேடியோ ரிலேட்டடா இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும்.
0: அவங்க சொன்னாங்க சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரேடியோ பத்தின எல்லா தகவல்களும் தெரியும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அடுத்த கேள்வியில தெரிஞ்சிடும், ஓகேவா? தற்சமயம் சென்னை அகில இந்திய வானொலியில் இயங்கி வரும் பிரிவுகள் என்ன என்ன? அதாவது இப்ப சென்னை அகில இந்திய வானொலியில இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒலிபரப்பு ஆயிட்டு இருக்கக்கூடிய பிரிவுகள் சேனல்ஸ் என்னென்ன?
4: மொத்தம் 3 சேனல் இருக்கு.
0: ஓகே,
4: ஒன்னு வந்து ரெயின்போ எஃப்எம்,
0: ஓகே,
4: எஃப்எம் கோல்டு, அடுத்து வந்து விவித் பாரதி தமிழ்.
0: ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்ட் தான். தற்போது சென்னை அகில இந்திய வானொலியில இயங்கிட்டு இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு வரும்போது ரெயின்போ எஃப்எம், எஃப்எம் கோல்டு, விவித் பாரதி, தமிழ் பண்பலை, கரெக்டா சொல்லிட்டாரு. 3 சேனல் இருக்கு, இப்ப வந்து 2-1 அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, அகில இந்திய வானொலியின் ஆகாசவாணி எனும் பெயர் எந்த கவிஞரின் கவிதையை தழுவியது?
5: இது வந்து ஆக்சுவலி ரவீந்திரநாத் தாகூர்.
0: சரியா தெரியுமா?
5: இது சரியா தெரியும். எனக்கு
0: எப்படி தெரியும்?
5: இவரை பத்தி நான் வந்து படிக்க சொல்ல 2 விஷயம் தான் படிச்சேன், ஒன்னு நேஷனல் ஆந்தம், இது ஒண்ணு. சோ அதனால எனக்கு தெரியும்.
0: ஓகே, இப்ப நான் ஒத்துக்கிறேன்ப்பா, சரியான விடைதான். இப்ப நான் ஒத்துக்கிறேன், சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வானொலி பற்றிய தகவல்கள்

0: தெரிஞ்சிருக்கு. அகில இந்திய வானொலியினுடைய ஆகாசவாணி அப்படின்ற பெயர் இருக்கு இல்லையா, அது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய ஒரு கவிதையை தழுவி சூட்டப்பட்ட ஒரு பெயர் தான். ஸோ நம்ம ஆகாசவாணி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய அந்த கவிதையை நினைவு கூறுற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில. ஸோ இரண்டு அணியினரும் சமமான மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, 2-2. ஓகேவா, நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விவத் பாரதி வர்த்தக சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு எது?
1: 1957.
0: இல்லையே, 1947 படிச்சா மாதிரி எனக்கு ஞாபகம். அப்படியா, ஓகே, கரெக்டா தான் சொல்றீங்க. விவத் பாரதி வர்த்தக சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1957. அதாவது இந்திய திரைசை பாடல்கள் கேட்கறதுக்காகவே தனியா ஒரு சிறப்பான ஒரு பிரிவு வந்து தொடங்கப்பட்டதுன்னா அது விவத் பாரதி வர்த்தக சேவை ஒளிபரப்பு தான். ஓகே, 3-2 அப்படின்னு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அகில இந்திய வானொலி எந்த அரசு பொது நிறுவனத்தின் கீழ் இயங்குகிறது?
1: பிரசார் பாரதி.
0: ஆஹா, நான் ரொம்ப கேள்வி ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டோம்.
1: இது வந்துட்டு அடிக்கடி நாங்க போயிட்டு ஆல் இண்டியா ரேடியோல வேலை வேகன்சி எல்லாம் பாக்குறதுனால இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்.
0: ஓஹோ, புரியுது புரியுதா. நீங்க பிரசார் பாரதியினுடைய இணையதளத்துல வந்து அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் பற்றின வேலை வாய்ப்பு செய்திகள் மட்டும் இல்லாம இதர தகவல்களும் உங்களுக்கு தேவைன்னா பிரசார் பாரதியினுடைய இணையதளத்துல தான் போய் பார்க்கணும். மிகச்சரியான விடை. ஓகே, 3-3 கரெக்டா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் பண்பலை ஒளிபரப்பு எஃப்எம் டிரான்ஸ்மிஷன் எது?
1: எஃப்எம் ரெயின்போ.
0: ஆஹா, அதாவது பொதுவாக ஒரு குவிஸ் காம்படிஷன் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்ட உடனே யோசிக்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட் அந்த மாதிரி ஏதாவது டைம் எடுத்துக்கணுமா இல்லையா? கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னா எப்படி, ஒரு நியாயம் வேண்டாமா? ஓகே, எஃப்எம் ரெயின்போ தான் தமிழ்நாட்டினுடைய முதல் எஃப்எம் சேனல். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம் இந்தியா விடுதலை பெற்ற போது அதை முதன் முதலில் வானொலியில் அறிவித்தவர் யார்?
1: பூர்ணம் விஸ்வநாதன்.
0: நம் இந்தியா விடுதலை பெற்ற போது மகிழ்ச்சி மிக்க நம்ம எல்லாருமே இன்னி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறப்பான செய்தியை வந்து முதல் முதல்ல வானொலியில் அறிவித்தது வந்து பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தான். அவர் வந்து அகில இந்திய வானொலியினுடைய எங்களை போன்ற அறிவிப்பாளர்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் பெருமையும் கூட. மதிப்பெண் வந்து 4-3. இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி காத்துட்டு இருக்கு. எந்த வானொலிக்கும் இல்லாத சிறப்பு அகில இந்திய வானொலிக்கு உள்ளது, அது என்ன? அப்பா, இந்த சுற்றுலையே முதல் கேள்விக்கு ஒருத்தர் யோசிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிற உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு.
2: மத்த வானொலியை விட இங்க என்ன அப்படின்னா செய்தியை வந்து வாசிக்கிறதுக்காக.
0: ஓகே ஓகே, நீங்க யோசிக்கும் போது சரி ஓகே இந்த கேள்விக்கான விட இவருக்கு தெரியல போல, அடுத்த அணியினரும் சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு கேள்விக்கு பதில் எடுத்துட்டு போயிடலாம், அந்த அந்த ஒரு கேள்விக்கு அந்த ஒரு மதிப்பெண் நான் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். போட்டியாளர் சொன்னது முற்றிலும் உண்மை. அதாவது எந்த வானொலிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம அகில இந்திய வானொலிக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா வேற எந்த வானொலி ஒளிபரப்புலுமே செய்திகள் வாசிக்க மாட்டாங்க, நம்ம அகில இந்திய வானொலியில மட்டும்தான் மணிக்கு ஒரு தடவை செய்தி வாசிப்பாங்க. ஓகேவா, ஓகே, நல்லது. 4-4 கரெக்டா. இந்த சுற்றினோட இறுதி கேள்வி, ஆகாசவாணி அந்த சொல்லிற்கான அர்த்தம் என்ன?
1: அலைக்கடலில் ஆடி வரும் தமிழ்நாடு அப்படின்னு வருந்தானே.
0: அப்படியா?
1: அப்படிதான்.
0: சரி, எதிரணியினர் ஒரு பதில் வச்சிருக்காங்க, அந்த பதில் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த பதில் சரியா இந்த பதில் சரியா அப்படின்னு அப்புறம் பாப்போம், நீங்க சொல்லுங்க.
1: ஆகாஷவாணினா வாய்ஸ் ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்லுவாங்க.
0: சரியான விடை. ஆக்சுவலி இந்த அணியினர் வந்து ஒரு பதில் சொன்னாங்க, அடைக்கடலில் ஆடி வரும், அது வந்து என்னன்னா திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம். திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம் அப்படின்றது நம்ம அகில இந்திய வானொலியில எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் டிவிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது அயல் நாட்டு சேவை பிரிவு. அதுல இந்திய நாட்டினுடைய சேர்ந்த பல மொழிகள்ல ஒளிபரப்பாகும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து அயல் நாட்டு சேவையினுடைய தமிழ் ஒளிபரப்பு தான் திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாமே வானொலி கேட்டுட்டு இருந்தக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்த ஒரு ஒளிபரப்பு சேவை அப்படின்னா இந்த திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம் அப்படிதான். ஓகே, போட்டியினுடைய இறுதியில முதல் அணியினர் 6 மதிப்பெண் பெற்றிருக்காங்க, இரண்டாவது அணியினர் கடைசி கேள்விக்குண்டான பதில தவறு விட்டு 4 மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. சோ முதல் அணியினர் இந்த சுற்றுல வெற்றி பெற்றிருக்காங்க, இரண்டாவது அணியினர் அந்த வெற்றி வாய்ப்பை தவறு விட்டுறாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து கை தட்டலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வெற்றி பெற்ற அணியினருக்கும் சரி அது இரண்டாவது அந்த அணியினருக்கும் சரி எந்த பரிசும் கிடையாது, நம்ம அடுத்த சுற்றுக்கு போக போறோம். ஓகேவா, விடை தேடும் வினாக்களுடைய சுற்று வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் என்னன்னா சென்னை அகில இந்திய வானொலி பற்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் எல்லாருக்குமே பதில் தெரிஞ்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் வானொலி சார்ந்த ஆய்வு மேற்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்றதுல ரொம்ப பெருமை.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: பச்சைக்கிளி முத்துசரம் திரைப்படத்திற்காக பாம்பி ஜெயஸ்ரீ பாடியிருந்த பாடலை கேட்டோம். தாமரையின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். நேரம் 10:30. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பாரத ஸ்டேட் வங்கி. பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: விவத் பாரதி, தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. சென்னை வானொலி நிலையம் தொடங்கி 88 ஆண்டுகள் கடந்து வரக்கூடிய இந்த பயணத்தை கொண்டாடும் விதமாக காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி உங்களுக்காக இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி வானொலியின் வழித்தடம். வானொலியின் வழித்தடம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நான் இப்பவே சொல்லிடுறேன். நம்ம அகில இந்திய வானொலியினுடைய சென்னை வானொலி நிலையம் தொடங்கி 88 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா. அந்த 88 ஆண்டுகள் நிறைவடைந்த அந்த பயணத்தை நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அழகான ஒளி தொகுப்பா உங்களுக்காக கொடுக்க காத்துட்டு இருக்கோம்.

சென்னை வானொலி நிலையம். இந்த வார்த்தைகள் காற்றலைகளில் தவழத் தொடங்கி இன்றோடு 88 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அரை நூற்றாண்டை கடந்து ஒரு நூற்றாண்டை எட்ட இருக்கின்ற நம் நெஞ்சில் நின்ற அலைவரிசைகள் இவை. 88 ஆண்டுகளில் எத்தனை இனிய நினைவுகள், நினைவுகளின் இடுக்குகளில்தான் எத்தனை எத்தனை பேரின்பம். 88 ஆண்டுகளுக்கு முன் காற்றலையின் 720 MHz அலைவரிசையில் ஒரு குரல் தவழ்ந்தது. அந்த குரல் வெறும் ஒளியல்ல, அந்த குரல் உலக தமிழர்களின் இதய துடிப்பு, ஒரு சமூகத்தின் கண்ணாடி, ஒரு தலைமுறையின் தோழன். சென்னை வானொலியில் உலா வந்தது அகில இந்திய வானொலியின் நம் ஆகாசவாணி.

0: உங்களுக்கு தெரியுமா, தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக தொடங்கப்பட்ட வானொலி நிலையம் நம்ம சென்னை வானொலி நிலையம் தான். அந்த காலங்களில் ஏன் இன்னைக்குமே தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போய் மக்களோட இதயங்களை தொடுவது நம்ம வானொலி தான். இவ்வளவு சிறப்புமிக்க நம்ம சென்னை வானொலியை ஜூன் 16, 1938 அன்றைய சென்னை மாகாணத்தின் தலைவராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திறந்து வச்சாரு. எங்க தெரியுமா?
1: தெரியுமே, எழும்பூர்ல இருக்க மார்ஷல் சாலையில இருக்க ஒரு கட்டிடத்துலதான் சென்னை அகில இந்திய வானொலி முதல்ல இயங்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு ஜூலை 1954 சென்னை கலங்கரை விளக்கம் எதிரில் இருக்க கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்று வரை இந்த வரலாற்று

0: சிறப்புமிக்க வானொலியில் பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்திருக்கு.
1: நம் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தினம் சுதந்திர தினம். நம் இந்திய வரலாற்றின் தொடக்க புள்ளின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வை சென்னை வானொலியில் ஒலிபரப்பினப்ப தமிழ்நாட்டின் இதயங்கள் அடைந்த இன்பத்திற்கு எல்லையே இல்லை. அதை நம் வானொலியில் அறிவிச்சது யார் தெரியுமா?
2: ஓ, நல்லா தெரியுமே. பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் தான் அந்த நல்ல செய்தியை வானொலியில அறிவிச்சாரு. இன்னைக்கு இருக்க தலைமுறையினருக்கு அவர் ஒரு திரைப்பட நடிகரா தான் தெரியும். ஆனா அவர் நம்ம வானொலியில் பணியாற்றிய மிக முக்கிய ஆளுமை. அவர் மட்டும் இல்ல, பிற்காலத்துல திரைத்துறையில மின்னிய பல ஆளுமைகள் தங்கள் பயணத்தை அகில இந்திய வானொலியில் இருந்துதான் தொடங்கியிருக்காங்க.
3: பொதுவா வானொலி என்பது வெறும் பாடல்கள் கேட்பதற்கான ஊடகம் மட்டும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சென்னை அகில இந்திய வானொலி அப்படி இல்லை. சென்னை வானொலி நிலையம் நிறுவப்பட்ட நாள்ல இருந்து பிற்காலத்துல சிற்றலை, மத்திய அலை, பண்பலை, டிஆர்எம், நியூஸ் ஆன் ஏர் ஆப், வேவ்ஸ் ஓடிடின்னு தன்னுடைய ஒளிபரப்பு தளங்களை விரிவுபடுத்தின பின்பும் அதன் நேயர்களுக்கு பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை தயாரிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா வயலும் வாழ்வும், பண்ணை செய்திகள், இன்றொரு தகவல், நம்மை சுற்றி, சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வானொலி நாடகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதுல சென்னை வானொலி நிலையத்தை அடிச்சுக்க ஆளே இல்லை.
4: இந்தியாவில் எத்தனையோ வானொலி சேவைகள் இருக்கலாம், ஆனால் அவை எதற்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்ம அகில இந்திய வானொலிக்கு இருக்கு. நம்ம வானொலியில் மட்டும்தான் மணிக்கு ஒரு முறை செய்திகள் ஒலிபரப்பாகுது. அதுலேயும் சென்னை வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பாகக்கூடிய முக்கிய செய்தி அறிக்கை தான் தமிழ்நாடு முழுவதும் ஒலிபரப்பாகுது. கனமழை, வெள்ளம், கடல் சீற்றம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு தோளோடு தோளாக நிற்கிறதே நம்ம சென்னை வானொலி நிலையம்தான்.
5: இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்கள் வந்தாச்சு, ஆனா அவ இயங்க மின்சார வசதி வேணும். பேரிடர் காலங்கள்ல மின்சாரம் இல்லைன்னா கூட வானொலி பெட்டி இயங்க ஒரு பேட்டரி போதும். நேரா நேரத்துக்கு வானிலை அறிக்கை, அவசர அறிவிப்புன்னு மக்கள் சேவையில நிக்கிறது யாரு? நம்ம சென்னை வானொலி தானே. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும் மீனவர்கள் வலையோட சேர்த்து வானொலி பெட்டியை தானே எடுத்துட்டு போறாங்க. கடல் சீற்றம் எப்போ வரும், கனமழை எப்போ வரும், கடலுக்குள்ள போகலாமா வேணாமா போன்ற பல முக்கிய செய்திகளை கடலையும் தாண்டி மீனவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு? நம்ம சென்னை வானொலி தானே.
0: இதை மட்டும் சொன்னா எப்படி? பல முக்கிய தலைவர்களின் நேர்முகம், தமிழ் இலக்கியம் மற்றும் திரையுலகின் சிகரங்கள் என போற்றப்படும் பல ஆளுமைகளின் நேர்காணல்கள், கிரிக்கெட் நேரடி வர்ணனை, அது மட்டுமா, அரசியல் தலைவர்கள் மறைவின் போது அவர்களது இறுதி ஊர்வலங்களின் வர்ணனை என சென்னை வரலாற்றின் ஆவண காப்பகமே அகில இந்திய வானொலி தான.
6: இத்தனை சிறப்புகள்லயே தனிச்சிறப்பு எது தெரியுமா? 1957 தொடங்கப்பட்ட விவத் பாரதி வர்த்தக ஒளிபரப்பு தான். இந்திய திரையிசைக்காக தனியே தொடங்கப்பட்ட இந்த ஒளிபரப்பு சேவை சென்றடையாத இதயங்களே இல்லை. அதுதான் இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சென்னை வானொலியின் முக்கிய சேவைகளுள் ஒன்றான 720 MHz அலைவரிசையின் 88th பிறந்த நாள விவத் பாரதி தமிழ் பண்பலை சார்பா கொண்டாடுறதுல எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய நாள்ல சென்னை வானொலி நிலையத்தின் வரலாற்றில் நீங்காத தடம் பதித்த அத்தனை ஆளுமைகளுக்கும் எங்கள் நன்றியை பகிர்ந்துக்கிறோம். இன்று இந்த இனிய நாளை இந்த மாணவர்களோடு கொண்டாடுவதில் எண்ணற்ற மகிழ்ச்சி. 88 ஆண்டுகால வரலாறு இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடரும். இணைந்திருங்கள், இது சென்னை வானொலி நிலையத்தின் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவத் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுருக்கீங்க. காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று என்ன தெரியுமா? இந்த சுற்று வந்து கேள்வி நான் கேட்க போறது கிடையாது, எந்த விதமான குவிஸ் காம்படிஷனும் கிடையாது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க முழுக்க உங்களுக்கான சுற்று, திறன் காட்டும் தருணம் அப்படின்னு இந்த சுற்றுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஸோ இங்கே 6 மாணவர்கள் இணைந்திருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் அணியாக செயல்பட போகிறீங்களா இல்லை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செயல்பட போகிறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது இங்கே 2 அணியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ 2 அணியினரும் போட்டி போட்டு அவங்களுக்கு உண்டான திறமைகளை வெளிப்படுத்தணும். ஓகேவா? இந்த சுற்றில் நீங்கள் பாடலாம். உங்களில் யாருக்காவது கவிதை எழுதக்கூடிய திறன் இருந்ததுன்னா நீங்கள் எழுதின கவிதையை

வாசிச்சு காட்டலாம். உங்களை யாராவது இந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம். முதல் அணியினர்கிட்ட இருந்து தொடங்கலாம். நீ இந்த நிகழ்ச்சியில முதல்ல யார் உங்களுடைய திறமையை காட்ட போறீங்க? இப்போ வந்து நமக்காக ஸ்வேதா அவர்கள் ஒரு அழகான பாடல் பாட போறாங்க.

0: அருமை அருமை,
1: ரொம்ப அழகான ஒரு குரல் வளம். பொதுவாக நாங்கள் வந்து எங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல்கள் ஒளிபரப்பும் போது நாங்கள் என்ன அறிவிப்போம்னா, இந்த பாட்டை இப்போ கேட்கலாம், இந்த பாட்டை பாடினது அந்த பாடல்களுடைய குரல், இசையமைத்தவர்களுடைய குரல்லாம் சேர்ந்து அறிவிப்போம். இவங்க இந்த பாட்டை இவ்வளோ அழகாக பாடினதுனால இப்படி வேணால் அறிவிக்கலாம். இந்த பகுதியில் தளபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் ஸ்வேதா அவர்களுடைய குரலில் யமுனை ஆற்றிலே ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த திறன் யாருடையது, யார் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க, அதாவது என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இந்த முதல் அணியினர் வந்து எடுத்த உடனே ஒரு அழகான பாடல் பாடி ஒரு சூப்பர் ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க தான் அடுத்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். என்ன அமைதியா இருக்கீங்க?

0: நேரம் 10:40. சென்னை அகில இந்திய வானொலியின் 88 ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி.
1: ஓகே, இப்ப இரண்டாவது அணியினர் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, முதல் அணியினர் வந்து ஒரு பாட்டு பாடி அசத்தி இருக்கிறதுனால அவங்களும் இளையராஜா பாட்டே தான் பாடி டஃப் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, திறன் காட்டும் தருணம் பகுதியினுடைய அடுத்த பாடகர் நம்ம கூட இணைந்திருக்காரு சந்தோஷ் அவர்கள். ஒரு பாட்டு பாட போறாரு, பாடுங்க.
2: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல, வந்து வந்து போகுதமா என்னவெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொண்ணம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல.
1: நேயர்களே, அவதாரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் சந்தோஷ் அவர்களின் குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டோம். அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் பாட்டு பாடுவோமா, நாங்களும் பாடுவோம், நாங்களும் ஒரு பாடகர் எங்க அணியில வச்சிருக்கோம், இப்ப பாருங்க இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அவர்கள் ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று என்ன தெரியுமா? இந்த சுற்று வந்து கேள்வி நான் கேட்க போறது கிடையாது, எந்த விதமான குவிஸ் காம்படிஷனும் கிடையாது, ஆனா இது வந்து முழுக்க முழுக்க முழுக்க உங்களுக்கான சுற்று. திறன் காட்டும் தருணம் அப்படின்னு இந்த சுற்றுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். ஸோ இங்க 6 மாணவர்கள் இணைந்திருக்கீங்க. இதுல வந்து நீங்க அணியா செயல்பட போறீங்களா இல்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செயல்பட போறீங்களா அப்படின்றத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது இங்க ரெண்டு அணியா உட்காந்துருக்கீங்க, இப்ப ரெண்டு அணியினரும் போட்டி போட்டு அவங்களுக்கு உண்டான திறமைகளை வெளிப்படுத்தணும். ஓகேவா? இந்த சுற்றுல நீங்க பாடலாம். உங்களை யாருக்காவது கவிதை எழுதக்கூடிய திறன் இருந்ததுன்னா நீங்கள் எழுதின கவிதையை வாசிச்சு காட்டலாம். உங்களை யாராவது இந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம். முதல் அணியினர்கிட்ட இருந்து தொடங்கலாம். நீ இந்த நிகழ்ச்சியில முதல்ல யார் உங்களுடைய திறமையை காட்ட போறீங்க? இப்போ வந்து நமக்காக ஸ்வேதா அவர்கள் ஒரு அழகான பாடல் பாட போறாங்க.

0: அருமை அருமை, ரொம்ப அழகான ஒரு குரல் வளம். பொதுவாக நாங்கள் வந்து எங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல்கள் ஒளிபரப்பும் போது நாங்கள் என்ன அறிவிப்போம்னா, இந்த பாட்டை இப்போ கேட்கலாம், இந்த பாட்டை பாடினது இந்த பாடல்களுடைய குரல், இசையமைத்தவர்களுடைய குரல்லாம் சேர்ந்து அறிவிப்போம். இவங்க இந்த பாட்டை இவ்வளோ அழகாக பாடினதுனால இப்படி வேணால் அறிவிக்கலாம். இந்த பகுதியில் தளபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் ஸ்வேதா அவர்களுடைய குரலில் யமுனை ஆற்றிலே ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த திறன் யாருடையது, யார் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க, அதாவது என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இந்த முதல் அணியினர் வந்து எடுத்த உடனே ஒரு அழகான பாடல் பாடி ஒரு சூப்பர் ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க தான் அடுத்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். என்ன அமைதியா இருக்கீங்க? ஓகே, இப்ப இரண்டாவது அணியினர் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, முதல் அணியினர் வந்து ஒரு பாட்டு பாடி அசத்தி இருக்கிறதுனால அவங்களும் இளையராஜா பாட்டே தான் பாடி டஃப் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, திறன் காட்டும் தருணம் பகுதியினுடைய அடுத்த பாடகர் நம்ம கூட இணைந்திருக்காரு, சந்தோஷ் அவர்கள் ஒரு பாட்டு பாட போறாரு, பாடுங்க.
1: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல, வந்து வந்து போகுதமா என்னவெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொண்ணம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல.
0: நேயர்களே, அவதாரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் சந்தோஷ் அவர்களின் குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டோம். அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் பாட்டு பாடுவோமா, நாங்களும் பாடுவோம், நாங்களும் ஒரு பாடகரை கணியில வச்சிருக்கோம், இப்ப பாருங்க இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அவர்கள் ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க. திறன் காட்டும் தருணத்தினுடைய அடுத்த போட்டியாளர், இந்த பக்கம் இருந்து உங்களுடைய திறமைகளை யாராவது வெளிப்படுத்தலாம்.
2: எனக்கு வந்து புகைப்படம் எடுக்க பிடிக்கும்.
0: சரி,
2: அந்த புகைப்படத்தை இப்ப காட்ட முடியாது.
0: ஓகே, நிகழ்ச்சியினுடைய திறன் காட்டும் தருணம் வந்து இதுதான் சொற்போர். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், அதுக்கு நீங்க ஒரு கவுண்டர் கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இந்த திறமையை கேட்கலைங்க.
2: புகைப்படம் எடுக்க பிடிக்கும், அந்த புகைப்படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அந்த மீனிங் என்ன எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் வந்து கவிதைகள் எழுதுவேன்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து சொன்னது வந்து இந்த கவிதைக்கான லீட் எடுத்திருக்காரு. அருமை. இப்ப வந்து என்னன்னா, முதல்ல இந்த பக்கம் இருந்து ஒரு பாடகர் வந்ததுனால இந்த பக்கம் நானும் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருக்கீங்க. இப்ப நீங்க பாட்டு பாடுறீங்களா, இப்ப பாருங்க நான் என் கவிதையை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம்ல இருந்து ஒரு கவிஞர் இப்ப நாங்க இறக்குறோம் அப்படின்னு அவங்க இறக்குறாங்க. முதல்ல அவருடைய கவிதையை கேட்கலாம். ஓகேவா?
2: இந்த கவிதை வந்து எப்படின்னா, நான் வந்து புத்தகம் எழுதணும்ட்டு ஒரு ஆசை. அந்த புத்தகத்துல வந்து கவிதை தொகுப்பான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து ரேண்டமா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் பார்ப்போம், அந்த பார்த்த விஷயம் நல்லதா இருக்கும், நமக்கு வந்து சே அப்படின்னு ஒரு நம்மளை வந்து பேச வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வந்து அது உருவாக்கி தரும். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்ல முன்னாடி சும்மா நாங்க வந்து பசங்களா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து பார்வை இழந்தவர்கள், அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து இவங்களா இருந்தா நம்ம ஒரு நாள் இருந்தா எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதுல இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு கவிதை இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை. பார்வையற்றவரின் வாழ்க்கை எப்பேற்பட்டது, தன் முகத்தை கண்டிருக்க மாட்டார்கள், பிடித்தவர்கள் உருவமும் அடங்கும், உடன் நடக்கும் நிழலை கண்டிருக்க மாட்டார்கள், உடனிருப்பவர்களும் அடங்கும், கனவை எப்படி கண்டிருப்பார்கள், யாரேனும் கனவில் வந்தால் எப்படி உருவகப்படுத்துவார்கள், நிறம் எப்படி யோசித்திருப்பார்கள், வெளிச்சம் எப்படி உணர்ந்திருப்பார்கள், இதை அவர்கள் சுற்றி நடக்கும் விஷயங்களை கேட்கிறீர்கள், நமக்கு கண்கள் இருந்தும் தெரிவதில்லை.

0: தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ஒரு கவிதையினுடைய அழகு அப்படின்றது வந்து, நான் நிறைய கவிதைகள் வாசிக்கிற பழக்கம் இருக்கு. பொதுவாகவே கவிதைகள் அப்படின்றது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை வர்ணித்து நம்மளை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு இல்லை நம்மளை சிலாகிக்க வைக்கக்கூடிய கவிதைகளாக தான் அமையும். ஒரு சில கவிதைகள் மட்டும்தான் நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நண்பர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட கவிதை ஒன்று இருக்கு இல்லையா, பார்வைத்திறனற்றவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்ம எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பார்வைத்திறனற்றவர்கள் மீது மிகப்பெரிய பேரன்பு மழையை பொழியக்கூடிய ஒரு கவிதையை வந்து இந்த அணியில் இருக்கக்கூடியவங்க இப்போ வாசிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய திறன் காட்டும் தருணம் பகுதியில் அடுத்து இந்த அணியிலிருந்து என்ன டேலண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன திறனை நீங்க வெளிப்படுத்த போறீங்க, உங்க அணியில யாராவது கவிஞர்கள் இருக்காங்களா, ஓ உங்க அணியிலயும் ஒரு கவிஞர் இருக்காங்களா, அடாடாடாடா, ஓகே போட்டி இப்பதான் சூடு பிடிக்குது. இந்த பக்கம் ஒரு பாடகர், இந்த பக்கம் ஒரு பாடகர், அந்த வரிசையில இந்த பக்கம் ஒரு கவிஞர், இந்த பக்கம் ஒரு கவிஞர். கவிஞர் மௌலி பிரியா அவர்கள் இப்ப தங்களுடைய கவிதைகளை வாசிக்க போறாங்க. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை நீங்க பகிர்ந்துக்கலாம்.
1: நான் ஆக்சுவலா நிறைய கவிதை எழுதுவேன். நான் எப்பவுமே கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சினாரியோ வந்து யோசிச்சிருப்பேன். அப்போ இந்த கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி நான் சுத்தி பார்க்கும் போது எல்லாரும் கையிலுமே ஒரு மொபைல் இருக்கு, எல்லாரும் அதுல முழுகி இருக்காங்க. சோ அத ஒரு இதுவா வச்சுதான்.
0: அது எப்படி நீங்க எல்லாரும் மூழ்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அந்த மொபைல்ல வந்து அவங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கூட கேட்டுட்டு இருந்திருக்கலாம் இல்லையா.
1: வானொலிங்கிறது கேட்பதற்கு தானே, பார்ப்பதற்கு இல்லையே.
0: ஓகே,
1: சோ அதனால நான் எழுதுனது. அன்னைக்கு நல்லா ஜோரா மழை வேற இருந்தது, அதனால நான் எப்படி எழுதியிருந்தேன்னா, வானவில்லே அழகிய வண்ணங்களில் என்னையே நான் மறக்கிறேன், என்ன சொல்ல நினைக்கிறாய் இம்மானிடருக்கு, நிறமாறும் மனிதர்களை போலின்றி இல்லாமல் நிலையாக சில நிமிடமாவது நீ இருப்பாயா, இல்லை நிலையில்லா மனிதனை போல நிறம் இழப்பாயா, ஓ எதுவுமே நிரந்தரம் இல்லை என்னும் செய்தியை இவ்வுலகிற்கு சொல்ல வந்தாயோ வானவில்லே. இது ஒண்ணு. வாழ்க்கையின் சூட்சமம், இதுதான் அந்த கவிதையோட தலைப்பு. கைபேசி இளைஞனே, என்றேனும் ஒரு நாளில் வாழ்க்கையின் சூட்சமத்தை உணர்ந்தது உண்டா, தன்னை அறிய ஆன்மீகம், உலகை அறிய வரலாறு, பூமி அறிய அறிவியல், தமிழில் இலக்கணம், அறியாமை புள்ளியில் இயங்கும் இவ்வுலகில் தான் எத்தனை எத்தனை அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆழ்கடலில் இரகசியம் போல அளவின்றி இருக்கின்றன. ஆனால் நீயோ தலை கவிழ்ந்து கைபேசியே கதி என்று இருக்கிறாயே, நிமிர்ந்து பார், என்றேனும் ஒரு நாளில் வாழ்க்கையின் உச்சமத்தை அடையலாம்.
0: ஒரு கவிதை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கைகளில் இருக்கக்கூடிய கைபேசியை குற்ற உணர்ச்சியோடு எடுத்து பாக்கெட்டில் வைக்க செய்யும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு அழகான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அழகான கவிதை. எப்போதும் தோன்றுவது கவிதை அல்ல, எப்போதாவது தோன்றுவது தான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ படித்த ஒரு வாசகம், கவிதை பற்றிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கவிஞர்களுமே அவங்க கவிதை எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் இருக்கு இல்லையா, நம்ம எளிமையாக யதார்த்தமாக கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணும்பொழுது நம்ம அறியாமல் வரக்கூடிய ஒரு கவிதை அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சோ இரண்டு அணியினருமே அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியாச்சு. இந்த பக்கம் இந்த அணியில யாராவது இருக்கீங்களா, அடுத்து கவிஞர்கள், பாடகர்கள், பேச்சாளர்கள்,
2: கவிதை,
0: இங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் இந்த அணியில வந்து அடுத்து இரண்டாவது ஒரு கவிஞர் இருக்காங்க. அடுத்து கவிஞர் ஸ்வேதா அவர்கள் தங்களுடைய கவிதையை வாசிக்க போறாங்க.
2: இது வந்து அம்மாமா நான் மிஸ் பண்ண, ரீசன்ட்டா இறந்துட்டாங்க. இந்த கவிதையோட தலைப்பு வந்து அழைப்பு. அழைப்பு வந்தவுடன் ஓடுகிறேன் என்னை அறியாமல், அழைப்பு வராமலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அழைப்பு வருமா என்று, அழைப்பு வராமலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அழைப்பு வருமா என்று. ஆனால் இந்த மனதுக்கு தெரியவில்லை, நீ எதிர்பார்க்கும் அழைப்பு என்றும் வராது, ஏனெனில் அவள் இந்த பூ உலகில் இல்லை என்று.
0: இப்படி போட்டி போட்டுட்டு எல்லாரும் கவிதையை வாசிச்சீங்கன்னா, இருங்கடா நானும் ஒரு பேப்பர் பேனா எடுத்து நானும் ஒரு கவிதை எழுதுறேன் அப்படின்னு தான் தோணுது. உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்கள்லயும் நம்ம ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலியமா வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதுல நமக்கு ரொம்ப எளிமையா கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவிதைகள் தான். ஆனா அதையும் வந்து ரொம்ப சாதாரணமாலாம் எழுதிட முடியாது. எனக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் ஒரு லைன் எழுதுறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய திறன் காட்டும் தருணம் பகுதியினுடைய அடுத்து இந்த பக்கம் இந்த இரண்டாவது அணியில வேற யாராவது கவிஞர்கள் பாடகர்கள் இருக்கீங்களா, இங்க பாருங்க. அந்த பக்கம் வந்து மூணு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து ரெண்டு பேர் தான்.
3: இப்போ வந்து அவங்க ஸ்வேதா பிரியா அவங்க வந்து ஒரு கவிதை சொன்னாங்க, சோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி சின்ன கவிதை இது.
0: ஓ ஆன் தி ஸ்பாட்ல, ஓகே ஓகே.
3: மனதில் வலிமை இருந்தால் துன்பம் கூட இன்பமாய் மாறும். இது வந்து என்னோட நண்பரான ஸ்வேதா பிரியாக்கு வந்து நான் இதை சொல்லிக்க
0: விரும்புறேன். நான் சொல்லல, அதாவது ஆன் தி ஸ்பாட்ல ஒரு கவிஞர் இந்த தருணத்துல உருவாகிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த திறன் காட்டும் தருணம் பகுதியில முதல் அணியினரும் சரி இரண்டாவது அணியினரும் சரி உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுத்தினீங்க இல்லையா, இந்த சுற்றுக்கு மதிப்பெண் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு திறனும் மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த திறன் வந்து கூடுதலான மதிப்பெண், இந்த திறன் வந்து கம்மியான மதிப்பெண் அப்படின்லாம் நாங்க போட்டு அந்த பாகுபாடு காட்ட விரும்பல. உண்மையிலேயே இரண்டு அணியினர் உங்களுடைய பாடல்களா இருக்கட்டும், நீங்க வாசித்த கவிதைகளா இருக்கட்டும், உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்கலாம். ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு இந்த

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3.
2: இனி தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தொடர்கிறது காற்றலையில் ஒரு வரலாறு. சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவால். உங்களுக்கு ஒரு சவால் நிகழ்ச்சி வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த சுற்று முடிகிற வரைக்கும் நான் வானொலி அறிவிப்பாளர் கிடையாது. இந்த அணியிலிருந்து இரண்டு பேர், இந்த அணியிலிருந்து இரண்டு பேர் தான் வந்து வானொலி அறிவிப்பாளர்களா செயல்பட போறீங்க, ஓகேவா? ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நாலு டாஸ்க் வச்சிருக்கேன். அதாவது நான் ஒரு நாலு தீம், ஒரு நாலு கான்செப்ட் சொல்லுவேன். அந்த கான்செப்ட் சார்ந்து இல்ல அந்த தீம் சார்ந்து நீங்க உங்களுடைய வானொலி நிகழ்ச்சியை அறிவிக்கணும், ஓகேவா? முதல்ல வந்து முதல் அணியினருக்கான சவால் என்ன அப்படின்னா,
1: முதல் எங்களையும் உட்கார வச்சிருக்கீங்களா, அங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கணும்.
0: இந்த வாட்டி அங்கிட்டு இருந்து ஆரம்பிப்போமா? சரி, இங்கிட்டு இருந்து ஆரம்பிப்போம். இரண்டாவது அணியினர், உங்களுக்கான முதல் சவால் என்ன அப்படின்னா, நீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முதல் டிரான்ஸ்மிஷன், அதாவது அதிகாலை நிகழ்ச்சியை நீங்க தான் ஒளிபரப்ப போறீங்க, ஓகேவா? நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, காலை முதல்ல வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பாளர் நீங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அதிகாலை வணக்கம் சொல்லி ஒரு அழகான மோட்டிவேஷனல் டாக் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஒரு பாடலுக்கு உண்டான அறிவிப்பு நீங்க கொடுக்கணும். இந்த அணியிலிருந்து யார் வரீங்க?
2: இந்த சுற்றுக்கும் மதிப்பெண்கள் இருக்கிறதா?
0: இந்த சுற்றுக்கு மதிப்பெண் இருக்கா அப்படின்றத இந்த சுற்றினுடைய நிறைவுல நான் சொல்றேன். முதலே சொன்னா சுவாரஸ்யம் போயிடும் இல்லையா. உங்களுக்கு ஒரு சவால் சுற்றினுடைய முதல் போட்டியாளராக இரண்டாவது அணியிலிருந்து ஆர்ஜே மௌலிப்ரியா அவர்கள் வந்து களமிறக்கிறாங்க.
2: மக்கள் அனைவருக்கும் இனிய அழகிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது விவித் பாரதி 102.3 எஃப்எம். இன்னைக்கு காலையில சுட்டெரிக்கும் வெயில வேலைக்கு போலாமா இல்ல லீவ் போட்டு படுத்துடலாமா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா வேலைக்கு போய்தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கிற ஒரு சின்ன படி நாளைக்கு பெரிய வெற்றிக்கான முதல் படியா இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் உங்க இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த நாளை ரொம்பவும் சிறப்புமா அழகா ஆரம்பிங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அண்ணாமலை படத்துல அதாண்டா இதாண்டா என்கிற பாடல ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வந்த எஸ்பிபி அவர்களோட குரல்ல இந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு திரும்ப வாங்க.
0: சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஒரு சவால் சுற்றுல வந்து முதல்ல களமிறங்கின மௌலிப்ரியா அவர்கள் வந்து நம்ம கொடுத்த டாஸ்க் அழகா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய நான் சொன்ன இல்லையா, அதிகாலை தொடக்கம்ல ஒரு நிகழ்ச்சியை இப்படிதான் தொடங்கும் பொழுது மக்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனலான ஒரு டாக் கொடுத்துட்டு நம்ம வந்து மோட்டிவேட்டடா இருக்கோமோ இல்லையோ, நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் ஃபுல் மோட்டிவேஷன்ல அந்த ஒரு நாளுக்குண்டான எனர்ஜி மொத்தமும் அந்த முதல் நிகழ்ச்சியில இறக்கி விட்டுறணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாம் கொடுப்போம். ரொம்ப அழகாவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சவால் நிகழ்ச்சியினுடைய அடுத்த போட்டியாளர் முதல் அணியிலிருந்து இறங்குறா, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நீங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது, உங்களுக்கு வந்து எதிரணியில இருக்கிறவங்களும் உதவுவாங்க. என்னன்னா, நீங்க ஒரு போனின் ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறீங்க, அதாவது ஒரு நேயர் விருப்ப பாடல். இந்த அணியில இருந்து ஒருத்தர் உங்களுக்கு போன் பண்ண போறாங்க, ஓகேவா? அவங்க உங்களுக்கு போன் பண்ணி அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்பாங்க. நீங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய விருப்ப பாடலை ஒளிபரப்பணும். அதற்குண்டான அறிவிப்பு நிகழ்த்தணும். இதுதான் வந்து உங்களுக்கான சவால், ஓகேவா? யார் இறங்குறீங்க இந்த அணியில இருந்து? என்னப்பா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப திறன் காட்டும் தருணம் வந்தபோது நான் முதல்ல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா இறங்கின அணி இதுதான். உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு உடனே ஏன் தயங்குறீங்க? வாங்க, அடுத்த நீங்க தான். முதல் அணியை சார்ந்த போட்டியாளர் சங்கீதா அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க. அப்ப இந்த அணியில இருந்து யார் அழைப்பாளர்? யாரு? சந்தோஷ் அவர்கள் வந்து போன் பண்ண போறார், ஓகேவா?
3: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேர்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில அடுத்த காலர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பாப்போம் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாப்போம். ஹலோ.
4: ஹலோ,
3: சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, என் பெயர் சாண்டி. நான் வந்து பட்டாபுரம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சிருக்கு. சோ அதுல பெரிய மகிழ்ச்சி கலந்த ஒரு பெரிய சந்தோஷம் சொல்லலாம். உங்களோட எஃப்எம் நான் வந்து தினம் தினம் கேட்டே இருக்கேன். சோ ரொம்ப இன்ஸ்பைரவா இருக்கு. காலைல எழுந்து அதை கேட்க சொல்லு ஒரு புத்துணர்ச்சியா இருக்க கூட சொல்லலாம்.
3: நன்றி, நன்றி சாண்டி. இப்போ உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து பாத்தீங்களா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயலல் படத்துல இருந்து ரத்தமாரே சாங், விக்னேஷ் சிவன் அவருடைய லிரிக்ஸ்ல அனிருத் கம்போசிங்ல வெளியான ரத்தமாரே சாங் வந்து எனக்கு வந்து நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
3: நன்றி சாண்டி. இப்போ நம்ம சாண்டி சொன்ன மாதிரியே வந்து ஜெயலர் படத்துல இருந்து ரத்தமாரே சாங் கேட்டுட்டு வருவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
0: எல்லாருமே மாணவர்கள் தான், யாருமே வந்து பயிற்சி பெற்ற இல்ல தொழில்முறை அறிவிப்பாளர்கள் கிடையாது. அப்படின்னும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சவாலை உண்மையிலேயே ஒரு சவாலா ஏற்று நானும் செஞ்சு காமிக்கிறேன் பார் அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி காட்டக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கெல்லாம் படிக்கும்பொழுது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, ஓகே, இதே உங்களுக்கு ஒரு சவால் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சவால் இரண்டாம் மணியினருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னாலே நான்கு சவால், நான்கு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க, அடுத்த ஒரு பாடலுக்கான அறிவிப்பை நீங்க வந்து அறிவிக்கணும். ஆனா அந்த அறிவிப்போட சேர்த்து அந்த கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சாலை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், சாலையில வாகனம் ஓட்டும் பொழுது

0: இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணியணும் அப்படின்ற ஒரு அழகான மெசேஜை உங்களுடைய அறிவிப்போட சேர்த்து அறிவிக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சவால் சுற்றினுடைய அடுத்த போட்டியாளராக இரண்டாம் மணியிலிருந்து காவ்யாஸ்ரீ அவர்கள் களமிறங்குறாங்க. இந்த சவாலை எப்படி அவங்க நிகழ்த்தி காட்டுறாங்க, மேற்கொள்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அசத்துங்க.
1: நீங்கள் விரும்பும் பாடல் இந்த நிகழ்ச்சியில கடைசியா நம்ம ஒரு நல்ல மோட்டிவேஷனல் சாங் கேட்டோம். அடுத்த பாட்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். தர்மம் தலைக்காக்கும், தலைக்கவசம் உயிர் காக்கும். நம்மளோட இந்த பிஸி லைஃப்ல நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், டூ வீலர்ஸ் யூஸ் பண்றோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு வேலை முக்கியமா இருந்தாலும் அதை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம ரொம்ப சேஃப்டி பண்ணணும். அதுக்காக எல்லாரும் எங்க போனாலும் வந்தாலும் டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. ரைடர் மட்டும் இல்ல, பின்னாடி இருக்க பேசஞ்சரும் வந்துட்டு ஹெல்மெட் போடுங்க. ஸோ இந்த ஒரு தகவல்

0: பாட்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நான் அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். தர்மம் தலை காக்கும், தலைக்கவசம் உயிர் காக்கும். நம்மளோட இந்த பிஸி லைஃப்ல நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், டூ வீலர்ஸ் யூஸ் பண்றோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு வேலை முக்கியமா இருந்தாலும் அதை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம ரொம்ப சேஃப்டி பண்ணணும். அதுக்காக எல்லாரும் எங்க போனாலும் வந்தாலும் டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. ரைடர் மட்டும் இல்ல, பின்னாடி இருக்க பேசஞ்சரும் வந்துட்டு ஹெல்மெட் போடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலோட அடுத்த பாடலுக்குள்ள போயிடலாம். நீங்கள் விரும்பும் பாடல் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில வந்த சேவல் கோடி பறக்குதரா. அந்த பாடல் வந்துட்டு பில்லா படத்துல இருந்து நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஓகே, உங்களுக்கு ஒரு சவால் சுற்றினுடைய நிறைவான ஒரு டாஸ்க். இது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னன்னா ரொம்ப சிம்பிள், நீங்க ஒரு பாட்டுக்கு உண்டான அறிவிப்பு நிகழ்த்தணும். ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மையான சவால் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு சவால் சுற்றினுடைய நிறைவு செய்யக்கூடிய பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்கு. புரியுதா? நீங்க இந்த சுற்றையே நிறைவு செய்து வைத்து எனக்கு வந்து இந்த சுற்றையே நீங்க தான் நிறைவு பண்ணி அடுத்த பாட்டுக்கு உண்டான லீடை கொடுக்க போறீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த ட்விஸ்ட் இதுதான். உங்களுக்கு ஒரு சவால் சுற்றினுடைய நிறைவு போட்டியாளரா முதல் அணியிலிருந்து தீபன் அவர்கள் களமிறங்குறாரு. ரொம்ப தன்னம்பிக்கையோட களமிறங்குறாரு. சோ இந்த சுற்று அவர் தான் நிறைவு பண்ணி வைக்க போறாரு, ஒரு வானொலி அறிவிப்பாளரா.
2: வணக்கம் மக்களே, காற்றிலே ஒரு வரலாறு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு சவால் என்கிற சுற்றுல மாணவர்கள் வந்து சிறப்பா பங்கேற்று அவங்களோட டேலண்டை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து கடைசியா ஒரு பாடல் கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தலாம். தொடர்ந்து இருந்திருந்தீங்கள் விவித் பாரதி.
1: உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சவால் சுற்று வந்து ரொம்ப சவாலா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரு முறையான பயிற்சி இல்லாத வானொலி அறிவிப்பாளர்கள் தான். ஆனா இந்த சுற்றை உற்று நோக்கும் பொழுது இந்த சுற்றுல பங்கேற்றுக்கிட்ட எல்லாருமே பிற்காலத்துல ஒரு சிறந்த வானொலி அறிவிப்பாளரா வரலாம், எங்களுக்கே டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு அப்படின்றதுல நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புறேன். சோ உங்களுக்கு ஒரு சவால் சுற்று இதோட நிறைவு பெறுது. நம்ம அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுடலாம். இந்த பாடல் எல்லாரும் கேட்டுட்டு வாங்க. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 11:10. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பாரத ஸ்டேட் வங்கி. பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.

0: கிரீடம் திரைப்படத்திற்காக சோனு நிகம் மற்றும் ஸ்வேதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் 11:15. சென்னை அகில இந்திய வானொலியின் 88th விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி.
1: காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சென்னை வானொலியினுடைய 88th பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருமே அதுவும் இளம் மாணவர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான சவால்கள் நிறைந்த சுற்றுகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று என்னவா இருக்கும்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன்.
2: எல்லாமே பண்ணியாச்சு, இன்னும் நியூஸ் மட்டும் தான் பண்ணல. அடுத்த நியூஸ் எதனா எடுத்துட்டு வந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு.
1: ஆஹா, என் கண்ணில் ஏதாவது படம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி
2: இருக்கு. எல்லாத்தையும் இறக்கிட்டீங்க, அது மட்டும் தான் இன்னும் இறக்காம வச்சிருக்கீங்க.
1: ஓகே, கிட்டத்தட்ட நீங்க நெருங்கிட்டீங்க அப்படிதான் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று பேர் என்ன தெரியுமா? திடீர் செய்தி. என்ன அப்படின்னா, பொதுவாக வானொலியில் அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து எப்போ என்ன செய்தி வரும்னே தெரியாது. நாங்கள் வந்து வானொலிகளில் பாடல்கள் அறிவிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, இது ஒரு முக்கியமான அறிவிப்பு, நிகழ்ச்சியிலே இந்த பாடல் முடிஞ்ச உடனே நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைவான நேரத்தில் அந்த செய்தியை உடனடியாக வாசித்து பார்த்துட்டு ஒரு முறை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வானொலியில் அறிவிப்போம். நிகழ்ச்சியில் திடீர் செய்தி அப்படின்ற சுற்று என்ன அப்படின்னா, இரண்டு அணியினருக்கும் ஒரு ஒரு செய்தி நான் இப்போ கொடுப்பேன், ஓகேவா? அதுவும் நான் இப்போ திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இப்போ உங்களில் யாராவது ஒருத்தர் அந்த திடீர் செய்தியை ரொம்ப தெல்ல தெளிவாக அழகாக உங்களுடைய ஸ்டைலில் வாசித்து காட்டணும். ரெடியா? இந்த சுற்றுக்கு தயாராக இருக்கீங்களா? நிகழ்ச்சியினுடைய முதல் அணியினருக்கு வந்து அவங்க வாசிக்கக்கூடிய திடீர் செய்தி இதுதான். யார் வாசிக்க காத்துட்டு இருக்கீங்க? திடீர் செய்தி சுற்றினுடைய முதல் போட்டியாளரா முதல் அணியினர் இருந்து ஸ்வேதா பிரியா அவர்கள் களமிறங்குறாங்க. உங்களுக்கான திடீர் செய்தி உங்க கையில் இருக்கு, ஆரம்பிங்க.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல புத்தகம் நம் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. வானளவு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் பலர் தங்களது நேரத்தை கைபேசிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் செலவிடுகின்றனர். ஆனால் புத்தக வாசிப்பு என்பது அறிவை வளர்க்கும் சிறந்த பழக்கமாகும். தினமும் சில நிமிடங்களாவது புத்தகங்கள், நாளிதழ்கள், இதழ்கள் அல்லது பயனுள்ள கட்டுரைகளை வாசிப்பதன் மூலம் நமது மொழித்திறன், சிந்தனை திறன், கற்பனை திறன் மேம்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வாசிப்பு பழக்கம் மன அழுத்தத்தை குறைத்து புதிய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எனவே நேயர்களே, இன்று முதல் புத்தகங்களை நேசிக்க தொடங்குவோம், வாசிக்க பழகுவோம். இன்று ஒரு புத்தகம், நாளை ஒரு புதிய உலகம் என்ற எண்ணத்துடன் வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு சவால் அந்த சுற்றில் இருந்ததை விட திடீர் செய்தி சுற்றினுடைய லெவல் வந்து, அதாவது அந்த தன்னம்பிக்கைக்குண்டான எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கூடி பூஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். முதல் அணியினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகம் வாசிப்பு குறித்த ஒரு அழகான செய்தியை ரொம்ப அழகாக வாசிச்சு காமிச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே புத்தக வாசிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த செய்தி குறிப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக எளிமையாக எல்லாருக்குமே எடுத்துரைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ இந்த சுற்றினுடைய முதல் போட்டியாளராக

0: இறங்கிய ஸ்வேதா பிரியா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியினுடைய திடீர் செய்தி சுற்று, அடுத்த போட்டியாளர் இரண்டாம் அணியிலிருந்து யார் இறங்க போறீங்க? இந்த அணியினுடைய மூத்த போட்டியாளரான மௌலி பிரியா அவர்கள் திடீர் செய்தி சுற்றுக்கான செய்தி குறிப்பு அவங்க அணி சார்பா வாசிக்க போறாங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். சாலை என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். இன்று உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதே வேகத்தில் சாலை விபத்துகளும் அதிகரித்து வருகின்றன. சிறிய கவனக்குறைவு கூட பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். வாகனம் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை கட்டாயம் பின்பற்றுங்கள். இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணியுங்கள். மகிழுந்தில் பயணிக்கும் போது பாதுகாப்பு பட்டையை அணிய மறக்காதீர்கள். கைபேசியில் பேசிக்கொண்டோ குறுஞ்செய்தி அனுப்பிக்கொண்டோ வாகனம் ஓட்டுவது மிகவும் ஆபத்தானது. சாலையை கடக்கும் போது பாதசாரிகள் குறிப்பிட்ட இடங்களை பயன்படுத்த வேண்டாம். நமது பாதுகாப்பை மட்டுமின்றி மற்றவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். ஒரு நொடியின் அவசரம் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். எனவே விதிகளை மதிப்போம், உயிர்களை காப்போம் என்ற எண்ணத்துடன் சாலை பாதுகாப்பை கடைபிடிப்போம். பாதுகாப்பான பயணம் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.
0: அருமை, அற்புதம், அபாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர் சொன்ன மாதிரி எந்த போட்டியா இருந்தாலும் எங்க அணியினுடைய மூத்த போட்டியாளர் தான் களமிறங்குவாங்க அப்படின்னு அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருந்தது அப்படின்றத இவங்க ரெண்டு பேருடைய வாசிப்புல இருந்தும் தெரியுது. ஆக்சுவலி காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில இந்த மாதிரியான சுற்றுகள் ஏன் வருது, எதனால இந்த மாதிரியான சவால்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறோம்னு யாருக்காவது ஏதாவது எண்ணம் இருக்கா?
2: ரேடியோல இருந்து எந்த மாதிரியான வேர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
0: ஓகே, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அணியில இருந்து
3: ரேடியோல இன்னும் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரத்திலேயே நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியா இருக்கலாம்.
0: எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேலை மிச்சம் இல்லையா? குறிப்பா இன்னைக்கு காற்றோலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில ஏன் இந்த மாதிரியான சுற்றுகள்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுல பகிர்ந்துக்கலாம். அடுத்து ஒரு அழகான, சுவாரஸ்யமான, இன்னும் சவாலான ஒரு சுற்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சுற்றுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? அடுத்த ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நேர்கள் வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
5: சென்னை அகில இந்திய வானொலியின் 88 ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
0: விவத் பாரதி, தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. காற்றலையில் ஓர் வரலாறு நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த தருணத்தில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இளம் மாணவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்களோட பல சவால்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லா சவாலையுமே சவாலே சமாளி, துணிவே துணை அப்படின்ற அந்த சொலவடைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்பேற்பட்ட சவாலை நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதை வந்து நாங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம் இப்படின்றதுக்குள்ளே அந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று என்ன தெரியுமா? அந்த சுற்றுக்கு நாங்கள் ஒரு அழகான பேர் வச்சுருக்கோம். எனி கெஸஸ்? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
3: பேசவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு
0: பேசவே முடியாத மாதிரியான சுற்று,
3: வார்த்தைகள் வச்சு விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டா இருக்கும்
0: கிட்டத்தட்ட. அப்படிதான் நான் வேணா இந்த சுற்றினுடைய தலைப்பு சொல்றேன். அந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த சுற்றுக்கு பேர் வந்து சொற் சுழல். என்ன தெரியுமா? அதே டங் ட்விஸ்டர் என் பக்கமா திருப்பி விட்டுட்டு எங்க நீங்க வேகமா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு என்ன சொல்ல வைக்க கூடாது. முதல் முன்கூட்டியே நான் கொஞ்சம் உஷாராயிக்கணும் இல்லையா? சரி, ஓகே. முதல் அணியினருக்குண்டான சொற்சூழல் என்ன அப்படின்னா,

0: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி,
1: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன,
0: வேகமா,
1: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி,
0: இன்னும் வேகமா,
1: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி.
0: ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்கூல் படிக்கும் போது நிறைய மனப்பாடம் பண்ணுவாங்க போல. ஆமா, ஓகே, உண்மையிலே நல்ல முயற்சி தான். ஓகே, அதே அணியில வேற ஒருத்தர், அதே தான்,
2: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன,
0: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில சின்ன சட்டி,
2: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி. போதுமா?
0: போதுமா, இன்னும் வேகமா,
2: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி,
0: இன்னும் வேகமா,
2: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி,
0: இன்னும் வேகமா,
2: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி.
0: இதுக்கு மேல கேட்டா மைக்கு தூக்கி எரிஞ்சிருவாங்க போல. ஓகே, உண்மையிலேயே நல்ல முயற்சி தான். அதே அணியில அடுத்து ஒருத்தர், நீங்க சொல்லுங்க பாப்போம். தீபன் அவர்கள் இப்ப வந்து சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி அப்படின்ற அந்த டங் ட்விஸ்டரை வேகமா சொல்ல போறாரு.
3: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி,
0: வேகமா,
3: சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி, சின்ன சின்ன செம்பு சட்டி, செம்பு சட்டியில் சின்ன சட்டி.
0: சூப்பர் அப்பா. ஓகே, சொற்சூழல் சுற்றுல வந்து முதல் அணியினர் வந்து உண்மையிலே மூணு பேருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த சொற்சூழலை ரொம்ப வேகமா சொல்லி காமிச்சிட்டாங்க. அடுத்து இரண்டாம் அணியினருக்கான சொற்சூழல் என்ன அப்படின்னா, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு,
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு.
0: இன்னும் வேகமா,
1: இன்னும் வேகமா,
0: இன்னும் ஒரு வாட்டி சொல்றதுக்காரங்க சுற்று வச்சிருக்கோம்.
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு,
0: இன்னும் வேகமா,
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு,
0: இன்னும் வேகமா,
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு,
0: புட்டு புட்டு வைக்கிறதுனா இதுதாங்க,
1: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு.
0: ஓகே, அதே அணியில நிகழ்ச்சியினுடைய அடுத்த போட்டியாளர் காவியாஸ்ரீ அவர்கள் அதே சொற்சொல்ல சொல்ல போறாங்க.
4: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு.
0: நீங்க
4: புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டும் புது புட்டு, தட்டும் சந்தோஷமா.
0: எங்க நோக்கம் உங்களை ஃபாஸ்டா சொல்ல வைக்கிறது கிடையாது,
1: அப்பா சொல்ல வைக்கணும். ஆமா,
5: புட்டும் புது புட்டு, தட்டும் தொட்டு
0: தொட்டு, அதாவது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சுற்றுல நம்ம சந்தோஷ் தம்பி அவர்கள் வந்து மிமிக்ரி பண்ணுவார் அப்படின்ற திறமையை எப்படி ஒழிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா. இப்ப அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சொற்சூழலை வந்து ரஜினி சார் அவர்களுடைய வாய்ஸ்ல சொல்ல போறாரு.
5: புட்டு புது புட்டு, தட்டும் தட்டு தொட்டு, புத்து புது புட்டு, தட்டும் புது தட்டு, இது எப்படி இருக்கு?
0: இது லிஸ்ட்லயே இல்லையா? ஓகே, அருமை அருமை அருமை. அடுத்த சொற்சூழலுக்கு போகலாமா? முதல் அணியினருக்கான அடுத்த சொற்சூழல் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டங் ட்விஸ்டர் தமிழ்ல. அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்னாலோ இல்ல சின்ன வயசுல தாத்தா பாட்டிகள் வந்து பேரப்பசங்க கிட்ட விளையாடும் பொழுது இந்த ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லி எங்க இதை வேகமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓகே, அடுத்தபடியா தீபன் அவர்கள் வந்து, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி.
3: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற, இன்னும் வேகமாவா, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற கிளையில, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குளநரி, குளநரி முதுகுல
0: குளநரி.
2: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி.
0: சொற்சூழலுடைய அடுத்த சொற்சூழல் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அடுத்து மூணு இருக்கு, உங்களுக்கு எது கொடுக்கலாம்? சரி, இவங்களுக்கு எப்படி நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டங் ட்விஸ்டர் கொடுத்தோன்னா, உங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டங் ட்விஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னு தான் நான் நம்புறேன். யாரு தச்ச சட்டை, யாரு தச்ச சட்டை, இது தாத்தா தச்ச சட்டை, இதுதான் நீங்க

0: யாரு தைச்ச சட்டை? இது தாத்தா தைச்ச சட்டை. யாரு தைச்ச சட்டை? இது தாத்தா தைச்ச சட்டை. யாரு தைச்ச சட்டை? இது தாத்தா தைச்ச சட்டை.
1: ஓகே சந்தோஷ் அவர்கள்,
2: யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை.
1: ஓகே அடுத்தபடியா காவியாஸ்ரீ அவர்கள், யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை.
3: யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை.
1: அடுத்த சொற்சொல் உங்களுக்கு என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னா, பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பச்சை பயிறு. சொல்லுங்க, பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில் பச்சை பயிறு.
4: பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பச்சை பயிறு. பச்சு பயிறு பத்து படி, பத்து படியில் பச்சு பயிறு. பத்து படியில்.
1: ஓகே அடுத்து ஸ்வேதா பிரியா அவர்கள் சொல்ல போறாங்க, பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பச்சை பயிறு.
5: பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பச்சை பயிறு.
6: பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பச்சை பயிறு. பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பச்சை பயிறு. பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில பத்து படியில பச்சை பயிறு.
1: சூப்பர். அடுத்து சங்கீதா அவர்கள்,
7: பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில் பச்சை பயிறு. பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில் பச்சை பயிறு. பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில் பச்சை பயிறு. பச்சை பயிறு பத்து படி, பத்து படியில் பச்சை பயிறு.
1: சூப்பர், நைஸ். ஓகே இந்த சுற்றினுடைய நிறைவான சொற்சூழல் இரண்டாம் மணி நேருக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, நல்லா உன்னிப்பா கவனிங்க. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
2: மலை மேல மழை உளுருது பிளருது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை மழை உளுருது பிளருது தத்தளிக்குது தாளம் போடுது.
1: நல்ல முயற்சி. அடுத்தபடியா காவியாஸ்ரீ அவர்கள் களமிறங்குறாங்க, மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
8: மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
4: சூப்பர்.
1: இப்ப அடுத்தபடியா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்க பாருங்க, என் அணிக்காக நான் களம் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி பிரியா அவர்கள் அந்த சொற்சொல்ல உங்களுக்காக சொல்ல போறாங்க.
0: மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
1: இன்னும் வேகமா.
0: மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது.
1: சூப்பர், அருமை. ஓகே சொற்சூழல் சுற்றுல வந்து இரண்டு அணியினருமே நாம கொடுத்த சொற்சூழல வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் நிறைவா வந்து அந்த மலை மேல மழை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது அப்படின்ற அந்த சொற்சூழல வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி மலை மேல மழை உருண்டு பெறண்டு தத்தளிச்சு தாளம் போடுதோ அதே மாதிரி அதற்கிணையான ஒரு தாளம் போடக்கூடிய ஒரு பாடலை நம்ம கேட்கலாம், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றுக்கு எல்லாருமே தயாராகலாம். அடுத்த சுற்று உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமா காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நேரங்கள் இது பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
9: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
10: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
9: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
11: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
12: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
13: ஓ நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
12: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
13: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
12: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 11:35. சென்னை அகில இந்திய வானொலியின் 88 ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி.
1: காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம கூட சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்திருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று என்னவா இருக்கும்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது நம்ம வந்து திடீர் செய்தி, உங்களுக்கு ஒரு சவால், சொற்சுழல், அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று வந்து என்னன்னா வானொலி புதிர். இது வந்து புரியாத புதிர் அப்படின்னு கிடையாது,
2: நீங்க புதிர்.
1: ஓகே, அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அமைதியா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு இருந்த நம்ம தம்பியா இது அப்படின்ற அளவுக்கு தீபன் வந்து களத்துல இறங்கிட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வானொலி புதிர் அப்படின்ற இந்த சுற்று வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 6 விடுகதைகள் வச்சிருக்கேன். ஓகேவா, முதல்ல 2வது அணியில இருந்து ஆரம்பிப்போம். பொதுவாகவே வந்து நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அடிக்கடி இந்த புதிர் விளையாட்டு எல்லாமே நம்ம வந்து நடத்துவோம். நேயர்கள் வந்து போன்ல நம்ம கேட்கக்கூடிய புதிர்களுக்கு விடை சொல்லுவாங்க. ஆனா இந்த புதிர் விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, இதுல கேட்கக்கூடிய புதிர் எல்லாமே புதுசு. இந்த 6 புதிருமே வானொலி தொடர்புடையது தான், வானொலியோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் சார்ந்த புதிர் தான். ஸோ இந்த புதிருக்கான விடையை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரெடியா? 2வது அணிக்கான முதல் புதிர் என்ன அப்படின்னா, ஒற்றை காலில் நிற்பேன், வான் நோக்கி எழுவேன், நான் நின்றால் அவன் பாடுவான், அமர்ந்தால் அமைதியாவான், நான் யார். நல்லா கேட்கணும். ஒற்றை காலில் நிற்பேன், வான் நோக்கி எழுவேன், நான் நின்றால் அவன் பாடுவான், அமர்ந்தால் அமைதியாவான், நான் யார்.
3: ஆண்டனா.
1: அப்படியா, எதை வச்சு சொல்றீங்க ஆண்டனான்ட்டு?
3: ஒற்றை கால் ஒரே நேரம் குச்சியா நிக்கும், அது நம்ம மேல இழுக்கு இழுக்க நமக்கு வந்து டவர் நல்லா கிடைக்கும், அது இது பண்ணிட்டோம்னா சிக்னல் வந்து ரொம்ப ஜாராய் கிடைக்கும்.
1: சூப்பர், கரெக்ட், சரியான விடை. ஆனா நான் ரொம்ப மெனக்கெட்டு இந்த கேள்வி எடுத்து, ஆனா நீங்க ரொம்ப சாதாரணமா பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கும் போது இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு தோணுது. வானொலி புதிர் சுற்றினுடைய 2வது கேள்வி முதல் அணின்னு இருக்கு. ஒரே வீட்டில் 1000 குரல்கள், வீடு முழுக்க பாடல்கள், கேட்டால் கேட்டதை கொடுப்போம், கேட்காமலும் அள்ளி கொடுப்போம்.
3: ரேடியோ.
1: கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஒரே வீட்டில் 1000 குரல்கள், வீடு முழுக்க பாடல்கள், கேட்டால் கேட்டதை கொடுப்போம், கேட்காமலும் அள்ளி கொடுப்போம்.
2: வானொலி நிலையமா?
1: சூப்பர், கரெக்ட்.
2: எல்லாமே ஒரே இடத்துல இருக்குல்ல, அதனால
1: ஒரே வீட்டில் 1000 குரல்கள் அப்படின்றது, நாங்க 1000 அறிவிப்பாளர்கள் இங்க இருக்கோம் அப்படின்றதுதான். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த புதிர் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் உங்களை பார்க்க மாட்டேன், நீங்களும் என்னை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் தினமும் உங்களுடன் பேசுவேன், நான் யார்.
4: வானொலி அறிவிப்பாளர்.
1: ஓகே, சரியான விடை. வானொலி புதிர் நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? எண்களால் நிறைந்திருப்பேன், கணக்கு புத்தகம் அல்ல, என்னை தேடினால் பாட்டு பாடுவேன், பாடக

0: நானும் அல்ல, பாட்டு பெட்டியின் முகவரி நான். திரும்ப சொல்லவா? எண்களால் நிறைந்திருப்பேன், கணக்கு புத்தகம் அல்ல. என்னை தேடினால் பாட்டு பாடுவேன், பாடகன் அல்ல. பாட்டு பெட்டியின் முகவரி நான். நான் யார்?
1: ஃப்ரீக்வன்சி.
0: அப்படியா, கரெக்டா? எதை வச்சு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றீங்க?
2: இப்போ நமக்கு வந்து 102.3 இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேர்னா தானே கிடைக்கும் அந்த நம்பர். சின்ன தேட முடியும்.
0: எண்களால் நிறைந்திருப்பேன், கணக்கு புத்தகம் அல்ல. என்னை தேடினால் பாட்டு பாடுவேன், பாடகனும் அல்ல. பாட்டு பெட்டியின் முகவரி நான் அப்படின்ற அந்த விடுகதைக்கு சரியான விடை வந்து அலைவரிசை எண். ஸோ நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் உடைய அலைவரிசை எண் வந்து 102.3. ஆனால் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கக்கூடியது வந்து 720 MHz சென்னை வானொலி நிலையத்தினுடைய அந்த ஒலிபரப்பு சேவையினுடைய 88th பிறந்த நாளில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதெல்லாமே கூடுதல் தகவல்கள். சரியா, நிகழ்ச்சியினுடைய அடுத்த வானொலி புதிர் வந்து 2 மணி நேரத்துக்கு காத்துட்டு இருக்கு. ரெடியா?
1: ரெடி.
0: ரொம்ப எளிமையா கேட்கலாமா இல்ல கடினமா கேட்கலாமா?
1: எப்படினாலும் நீங்க கடினமா தான் கேட்கலாம்.
0: அதாவது இந்த ரவுண்ட்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சாதகமா எல்லா வானொலி புதிரையுமே ரொம்ப எளிமையா தான் தயாரிச்சிட்டு இருக்கேன். ஓகே. சிறிய பெட்டிக்குள் பெரிய உலகம், பாடலும் செய்தியும் அதற்குள் குடியிருக்கும், அது என்ன?
1: வானொலி பெட்டி.
0: ஆமா, பதில சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க. ஆமா, அங்க அதுதாங்க சரியான பதில். சிறிய பெட்டிக்குள் பெரிய உலகம், பாடலும் செய்தியும் அதற்குள் குடியிருக்கும், வானொலி பெட்டி தான் உண்மையிலே சரி. ஓகே, வானொலி புதிரினுடைய நிறைவான ஒரு கேள்வி வந்து காத்துட்டு இருக்கு. யாருக்குன்னா முதல் அணியின் இருக்கு. கேக்கவா?
2: கேக்கலாம்.
0: பாட்டுக்காரன் மூச்சு வாங்க போனான், பளபளக்கும் சோப்புக்காரன் பேச வந்தான், அது என்ன?
2: விளம்பரம்.
0: ஓகே, விளம்பர அறிவிப்பு, வானொலி விளம்பர அறிவிப்பு. பாட்டுக்காரன் மூச்சு வாங்க போனான், பளபளக்கும் சோப்புக்காரன் பேச வந்தான், அது என்ன? விளம்பர அறிவிப்பு. ஓகே, சூப்பர். இங்கே வானொலி புதிரில் மாணவர்கள் 2 அணியினை சேர்ந்தவர்களும் வந்து அவங்க கிட்ட கேட்ட எல்லா புதிருக்கும் கரெக்டான விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் இப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் கடினமாக ஏதாவது புதிரை தயாரிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு முயற்சி தான், வானொலி சார்ந்த புதிர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வானொலி புதிர் சுற்று எல்லாருமே 3 பேருமே 3 புதிருக்கான விடையும் சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து அழகான ஒரு பாடல் கேட்கலாம். அந்த பாடல் கேட்டுட்டு அடுத்து என்னென்ன சுற்று காத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.

0: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144544 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
3: காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள், மாணவர்களோடு சேர்ந்து நிறைய விளையாட்டுகள் விளையாடணும். இப்போ நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு பகுதியாக நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மட்டும் கிடையாம சென்னை வானொலியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசித்து கொண்டாடி பயன்பெறக்கூடிய நேயர்கள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா மாணவர்கள், அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்கலாம்.
4: அகில இந்திய வானொலி சென்னை நிலையத்தின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் பிரேமா முருகன். சில உறவுகள் பிறப்பால் வரும், சில உறவுகள் வளர்ப்பால் வரும். ஆனால் எனக்கும் சென்னை வானொலிக்குமான உறவு கடந்த 15 காலமாய் என் தினசரி வாழ்க்கையோடு கலந்த ஒரு பந்தம். ஆமாங்க, காலையில படுக்கையை விட்டு எந்திக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் என் வீட்டில் ஒரு அங்கத்தினரா, என் குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம சென்னை வானொலி தான். இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் அந்த சின்ன ரேடியோ பெட்டில இருந்து வர குரலும் அந்த கணீருங்கிற தமிழ் உச்சரிப்பும் எனக்கு தர நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. கடந்த 15 நான் ஒரு நாள் கூட வானொலி கேட்காம இருந்ததில்ல. எல்லா நிகழ்ச்சிகளையும் தேடி தேடி கேட்பேன். காலையில கேட்கிற அந்த பக்தி பாடல்களும் சிந்தனை சுடர் தர நேர்மையான எண்ணங்களும் அன்னைக்கு நாள் முழுக்க என்ன சுறுசுறுப்பா வச்சிருக்கு. அப்புறம் துல்லியமான மாநில செய்திகள், உலகத்துல என்ன நடந்தாலும் பதற்றம் இல்லாம உண்மையான செய்திகளை நடுநிலையோடு தெரிஞ்சுக்க சென்னை வானொலியை விட்டா வேற

0: நாளே இல்லை. மத்தியான நேரத்தில் வர நாடகங்கள், நேயர் விருப்ப பாடல்கள், அப்புறம் இளைய பாரதி பெண்ணுலகம்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு காவியம். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அந்த விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி ஆகட்டும், இரவு நேரத்தில் மனசு வருடி செல்லும் மெல்லிசையாகட்டும், ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையோட கதையை எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். இளமை கால நினைவுகள், மழை காலத்து அறிவிப்புகள், புயல் நேரத்துல நமக்கு துணையா நின்ன அந்த பொறுப்பு, இதையெல்லாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இந்த நேரத்துல சென்னை வானொலி நிலையத்தோட அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். உங்க குரல் வளம், அந்த தூய தமிழ் உச்சரிப்பு, நேயர்களை நீங்க மதிக்கிற விதம், இதுதான் எங்களை காந்த மாதிரி இழுத்து வச்சிருக்கு. முகமே தெரியாத எத்தனையோ அறிவிப்பாளர்கள் இன்னைக்கு என் சொந்த அண்ணன் மாதிரியும், அக்கா மாதிரியும், நண்பர்கள் மாதிரியும் மாறிட்டீங்க. பல நேரங்கள்ல நான் தனிமையா இருக்கும்போது எனக்கு ஆறுதலா வழிகாட்டியா நின்னது நீங்க தான். அகில இந்திய வானொலி சென்னைங்கிறது வெறும் ஒலிபரப்பு நிலையம் அல்ல, அது பல கோடி இதயங்களை இணைக்கிற ஒரு அன்பு பாலம். 15 ஆண்டுகளா என் வாழ்வோடு கலந்த இந்த உறவுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது. சென்னை வானொலியின் சேவை மேலும் தொடர என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், என் பேர் மாறன். நான் வந்து எக்ஸாம்ஸுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக எல்லாருக்கும் காலையில் வந்து காஃபி கப்போட தான் எந்திரிப்பாங்க, ஆனால் நான் வந்து கையில் ரேடியோவோட எந்திரிப்பேன். அதுவும் சென்னை ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்டு தான் எந்திரிப்பேன். சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய ஜிகே குவஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க காலையில் நிகழ்ச்சிகளில். இந்த பொது அறிவு கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை விளையாட்டு ஒளிபரப்பாகும் போதே நம்ம வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும், அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். நிறைய குவஷின்ஸும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியான குவஷின்ஸ்லாம் இருக்கும். அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இந்த குவஷின்ஸ் எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும். நிறைய இந்த மாதிரி பயனுள்ள கேள்விகள் நான் வந்து குறிப்பெடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா, இப்போ நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அறிவு, புது அறிவு, இப்படி வந்து ஆல் இண்டியா ரேடியோ செயல்படும். அதை கேட்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி சொல்லினா போகலாம். இளைய பாரதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நான் ரெகுலராக கேட்பேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் எப்படி தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி திறமைசாலிகள் எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாளும் இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் அதில் இளைஞர்கள் பேசும்போது நம்மளும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்போல்லாம் வந்து நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து நான் ஆல் இண்டியா ரேடியோ தான் கேட்பேன், சென்னை ஆல் இண்டியா ரேடியோ தான் கேட்பேன். பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நியூஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு நியூஸ் நமக்கு தெரியும் போது இந்த நியூஸ் உண்மையாக பொய்யா அப்படின்னு சில சமயம் டவுட் வரும். ஆல் இண்டியா ரேடியோவில் வர நியூஸ் மட்டும்தான் 100%க்கு 100% உண்மையாக இருக்கும். நம்ம நம்பி அந்த நியூஸை வந்து கேட்கலாம். என்ன மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் மணிக்கு ஒரு தடவை செய்தி சுருக்கமாக இருக்கட்டும், மாநில செய்திகளாக இருக்கட்டும், செய்தி அறிக்கையாக இருக்கட்டும், அப்புறம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, அது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நான் கேட்பேன். ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, சரளமாக ஆங்கிலம் பேசுகிறதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நியூஸ் பேப்பர் படிங்க, புக்ஸு படிங்க அப்படின்வாங்க. நான் வந்து நியூஸ் பேப்பர் புக்ஸு படிக்கிறதோடு சேர்த்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த செய்திகள் கேட்கும்போது அந்த ஆங்கில உச்சரிப்பெல்லாம் பார்க்கும்போது அதுவே நமக்கு ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும். அதனால் சென்னை ஆல் இண்டியா ரேடியோக்கு 88 வருஷம் ஆயிடுச்சு, அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த 88 வருஷம் பயணம் அப்படின்றது இன்னும் நிறைய வருஷம் தொடரணும். எனக்கு கிடைச்ச எல்லா அனுபவங்களும் ஆல் இண்டியா ரேடியோ மூலயமா எனக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் கிடைக்கணும். சென்னை ஆல் இண்டியா ரேடியோ சார்ந்த அறிவிப்பாளர்கள், அதுக்கப்புறமா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களுக்கு ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு, குட்டி பசங்களுக்கு வானொலியை கொண்டு போய் சேருங்க, நம்ம கிடைச்சது எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கணும். நன்றி.
2: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து சொற்சூழல் போட்டி பார்த்தோம், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சவால் சுற்று பார்த்தோம், அதுக்கடுத்தா நிறைவாக வானொலி புதிர் அப்படின்ற ஒரு சுற்றுல எல்லாருமே நம்ம கேட்ட புதிருக்குண்டான விடைகளை கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா. அடுத்து வந்து இரண்டு சுற்றுகள் இருக்குது, ஆனால் இந்த இரண்டு சுற்றுகளும் போட்டி கிடையாது. சந்தோஷமா, ஓகே. ஆனால் இந்த சுற்று என்ன மாதிரியான சுற்று அப்படின்னா, நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று வந்து நமது

0: வாழ்வில் வானொலி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம அகில இந்திய வானொலி வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அகில இந்திய வானொலி எந்த மாதிரியான நெருக்கமான இடத்தை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் நம்ம அகில இந்திய வானொலிக்குமான உறவு என்ன அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா நீங்க பேசலாம். இது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, இதற்கு எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடையாது. ஏன்னா நம்ம மதிப்பெண் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இருங்க உங்களோட நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் அதிகமா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போடுவீங்கன்றதுனால பேசலாம். முதல்ல முதலாமணில இருந்து சங்கீதா அவர்கள் பகிர்ந்துப்பாங்க, சொல்லுங்க.
1: ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வந்து கோவிட் டைம்ல தான் வந்து இந்த ரேடியோவே எனக்கு வந்து ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ஆனது. ஸோ அப்போ வந்து நான் ரேண்டமா நிறைய சேனல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து இந்த ரெயின்போ எஃப்எம் அப்படின்ற ஒரு சேனல் வந்து நான் அடிக்கடி கேட்பேன். ஸ்பெசிஃபிக்கா ரீசன் என்னன்னா, அதுல வந்து நிறைய எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. கம்பேரிட்டிவ்லி அதுல எனக்கு நிறைய பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வரும். அது வந்து அது வேணும் இது வேணும் நான் சிஸ்டரும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம், அந்த சேனல் வை இந்த சேனல் வை அப்படின்னு. ஸோ அப்படிதான் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ யா, தட்ஸ் இட். ஒரு ஒரு பர்சனல் பாண்ட் வந்து அது ஒன்று உருவாக்குச்சு எனக்கும் என் சிஸ்டருக்கும்.
0: ஓகே, வானொலி வந்து இதயங்களை ஒன்றிணைக்கும் அப்படின்ற மாதிரி இரண்டு சகோதரிகளாக அகில இந்திய வானொலி வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக வானொலிக்கும் அவங்களுக்குமான நெருக்கத்தை ஸ்வேதா பிரியா அவர்கள் பகிர்ந்துப்பாங்க.
2: நானும் ஸ்டார்டிங்லயே சொல்ற மாதிரி எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்கவும் ரொம்ப பிடிக்கும். லைக் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல ஏதாச்சும் நம்மளுக்கு கஷ்டத்துல இருந்தாலோ யாருக்கிட்டயோ சண்டை போட்டேன் இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னாலோ நான் ஒரு பாட்டு கேட்கும் போது நான் என் மனசு கொஞ்சம் காம் ஆகும். நான் அந்த நேரத்துல என்னென்ன யோசிக்கணும், எதை பத்தி நான் எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத யோசிப்பேன். ஸோ அந்த வழியா பார்க்கும் போது ஒரு சில நேரங்கள்ல ஸ்பாட்டிஃபையோ இல்ல நார்மலா யூடியூப்ல எடுக்கிறதோ அதெல்லாம் கிடைக்காது. ஊர்ல ஆனா பெரும்பான்மையா ரேடியோ இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி வச்சே நம்ம மாத்தி மாத்தி சேனல்ஸ கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு பாட்டு கேட்க பிடிச்சிருக்கு. வில்லேஜ்ல இருந்து சென்னை சிட்டி இந்த மாதிரி பல இடங்கள்ல ரேடியோன்றது வந்து ஒரு ஆல் இண்டியாவா இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருக்கு. அது நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டது எனக்கு கேட்டது நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்.
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிட்டு அடுத்து,
3: நான் சின்ன வயசுல அதாவது நான் ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தாத்தா வீட்லேயே தான் இருப்பேன். எங்கள் தாத்தா வீடுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப பக்கம் தான். தாத்தா வந்து சும்மா இருக்க நேரத்தில் என்ன பண்ணுவார்னா ரேடியோ எடுத்து பாட்டு கேட்டே இருப்பார். இவர் எப்படி தான் இதுக்குள்ள இந்த பாட்டு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சு இருப்பேன். ஜன்னல் ஓரத்தில் படுத்துக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டு படுத்திருப்பார். சரி நம்ம போய் எதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவார். ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தம்பி வந்து வந்தால் எதாவது பண்ணுவான் ஏதாவது நோண்டி வச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா பேட்டரியை கழட்டி திருப்பி போடுவார். பெரிய சைஸ் பேட்டரி இருக்கும், அந்த பெரிய சைஸ் பேட்டரியை வந்து சரியாக மாட்டினா பாட்டு கேட்கும், திருப்பி மாட்டினா ஒர்க்கே ஆகாது. இது வந்து தெரியல, நான் அமைத்து பார்த்தேன், சரி இதுக்கு ஒர்க் ஆகாது, அவர் ஆன் பண்ணாதான் ஆன் ஆகும் அப்படிங்கிறது வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தா வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ரேடியோ வந்து யூஸே பண்ணல, அது சும்மா ஏதோ ஒரு மூலையில் கிடந்தது. என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அப்பா எடுத்தார், அப்பா இது பண்ணி பேட்டரி திருப்பி போட்டார். அப்பா திருப்பி போட்டதுக்கப்புறம் அது அப்படியே ஓடிச்சு, ரொம்ப நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணல, அதை அப்படியே விட்டுருச்சு, அது அப்படியே போயிடுச்சு, அதோட போனது. அதுக்கப்புறம் இங்கே பல்கலைக்கழகம் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய பேராசிரியர் வந்து ரேடியோ பற்றி பேசினார். அங்கே விட்டது இங்கே இவர் வந்து திரும்பி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுதான் என்னோட
0: நன்றி, மகிழ்ச்சி. ஓகே, இந்த பக்கம் காவியாஸ்ரீ அவர்கள், உங்களுக்கும் அகில இந்திய வானொலிக்குமான நெருக்கம்.
4: ரேடியோன்னு இல்லாம ஆல் இந்தியா ரேடியோ பத்தி பேசணும்னா எங்க பேராசிரியர்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நார்மலா ரேடியோ வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டது, எல்லாரும் சொன்ன மாதிரி பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் ஆல் இண்டியா ரேடியோ ஏன் வந்துட்டு நான் கேட்க பிடிக்கும்னா நியூஸ் முதல் விஷயம். நம்ம வந்துட்டு ஆன் த கோல நியூஸ் கேட்கணும்னா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டால் போதும். என்னெல்லாம் நியூஸ் இருக்கோ நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த டேல நடந்தது ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி பாட்டு தாண்டி நம்ம ரேடியோ கேட்கும்போது அந்த சைட்ல இருந்து பேசுகிற அறிவிப்பாளர் வந்துட்டு நம்ம கிட்ட ரொம்ப பர்சனலாக பேசுகிற மாதிரி இருக்கும், நம்ம கிட்டேயே பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரேடியோல ரொம்ப பிடிக்கும். சோ இந்த ரெண்டு தான்.
0: அடுத்தபடியா மௌலி பிரியா அவர்கள்,
5: அகில இந்திய வானொலிக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் எம்ஏ படிக்கும் போது இந்த ஆல் இண்டியா ரேடியோவை பத்தின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பவே நான் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இது ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வேலை பார்க்குற ஒருத்தர் எங்களுக்கு சுத்தி காமிச்சாங்க. அப்புறம் ரேடியோ ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமா வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே ஹெல்ப் பண்றாங்கன்னா, அப்ப மாணவர்களுக்கு அவங்க எவ்வளவு எவ்வளோ வாய்ப்பு தராங்க, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு வாய்ப்புமே கொடுக்குறாங்க, இது இப்படிதான் இருக்குங்கிறத தாண்டி மைக் பிடிச்சி பேசியும் பாருங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்புமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற ஒருத்தர் தான்

0: வந்து பேசணும்னு கிடையாது. ஒரு மாணவரால் கூட வாய்ப்பு இருந்து ஆர்வம் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி படுறேன்.
1: அடுத்தபடியா சந்தோஷ் அவர்கள்.
2: ஓகே, எனக்கும் ஒரு ரேடியோவுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு எப்படின்னா, கோடை காலத்தில் வந்து அப்பா வந்து ஊருக்கு போயிருந்தார், குரோம்பேட் வந்திருந்தார். ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அப்போ வந்து டிவி இந்த பழசந்தா எடுத்து போட கொண்டு போட அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல அப்பா வந்து ரேடியோ பெட்டி கொண்டு வந்தார். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம் ஆச்சு ரேடியோ பெட்டி. ஸோ அது வந்து பல நாளாக வந்து என்ன சொல்கிறது, பீரோ மேலே தான் இருந்தது. ஒரு நாள் என்னன்னா கரண்ட் ஆஃப் ஆச்சு. ஸோ நானும் வந்து என்னடா அது இருக்குது, என்னதான் இருக்கும். அது இல்லாமல் அப்போ அந்த ஆண்டனா வந்து இழுத்து இழுத்து விளையாடல, அது ஒரு சந்தோஷம். அது ஏன்னா ரீசன் தெரியாது, பட் அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதை எடுத்து அதை யூஸ் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மெய்யன் படுத்த வர கார்த்திக் எப்படி அந்த சைக்கிள் கிடச்சதோ அந்த மாதிரி இந்த ரேடியோ நம்மளுக்கு கிடச்சிது. அந்த டைமில் எடுத்து சேஞ்ச் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதை ப்ளே பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம தான். அது ஒரு ஹீரோயிசமாக அப்படி நல்லாயிருக்கும் அந்த ஃபார்ம். அது இல்லாமல் இதில் மெயினாக எனக்கு எங்கள் ரேடியோ எனக்கு போய் கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டு தான். ஆக்சுவலி டிசம்பர் 12 ஃப்ளட் வந்தது வீட்டில், ஃபுல் ஷட் டவுன். எங்கள் திருவிழா எல்லார் வீட்லேயும் வந்து திருப்பி ஒரு 3 டேஸ் கழிச்சு டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி கரண்ட் வந்துச்சு. பட் எங்களுக்கு ஒரு பழைய காலத்து வீடுனால திருப்பி ஒயர் வந்து கட் ஆகி அதுக்கப்புறமா வந்து இபி ஃபுல் பிஸினால எங்களுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அப்போ வந்து முகத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுது, மன உடச்சலுக்கு ஆளான தருணம்லாம் ஆயிருக்கு. அதனாலே வந்து என்ன பேசுதுன்னு தெரியாமல் வந்து கோவத்தில் வந்து பேசுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் திருப்பியும் வந்து நண்பர் சொன்ன மாதிரி அந்த பேட்டரி, சின்ன பேட்டரி, அது போட்டு அப்போ ஆன் பண்ண சொல்ல ஏதோ ஒரு சத்தம், வீட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி எங்களை வந்து கொஞ்சம் அந்த ஒரு 10 நாள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் இருந்தோம், எந்த ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் அந்த 10 நாளைக்கும் வெறும் பேட்டரிஸ் மட்டுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணி எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கு தேவையான அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் ஏதோ ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த ரேடியோவுக்கு அப்புறமா தான் நான் பாட்டும் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக அதை நான் அதை பகிர்ந்து வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தருணம் எப்போனா, ரேடியோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு நாள் வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புற சுச்சுவேஷன் இதே மாதிரி தான் கோடை விடுமுறையில். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா மற்றும் மற்ற உறவினர்கள் எல்லாமே வந்து கிளம்புனாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன், இல்லை நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகனா அப்போ அந்த ரேடியோ பெட்டி இருக்குது, நான் வந்து இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் இருந்தேன். சரி, இவங்க கிளம்பிட்டாங்க, நான் விளையாட்டிருந்தேன். அந்த தருணம் வச்சு ஒரு திடீர்னு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் அந்த ரேடியோ பெட்டி இல்லைனா நானும் போயிருப்பேன், அந்த ஆக்சிடென்ட் தருணத்தில் நானும் இருந்திருப்பேன். ஸோ அது எனக்கு வந்து இந்த ரேடியோ பெட்டி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து காப்பாற்று. ஸோ அதுக்கப்புறமா இப்போ அந்த வீடோட வீடாக அது போயிடுச்சு ரேடியோ பெட்டி, ரெண்டாவது விஷயம். பட் சொல்கிறேன், ஒரு மெய்யாளன் படத்தோட கார்த்திக் அந்த சைக்கிள் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ அந்த மாதிரி ரேடியோ பெட்டி சில தருணங்களே எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. நன்றி.
1: எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வானொலி அப்படின்றது பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றதுல இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு நாங்கள் காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில எல்லாருமே கலந்துகிட்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டீங்க. நாங்கள் கொடுத்த சவால்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா சவால்களையும் எல்லா சுற்றுகளையும் ரொம்ப அழகாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவாக இந்த காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி எப்படி இருந்தது, இதில் கலந்துக்கிட்ட உங்களுடைய அனுபவம், இந்த அணியிலிருந்து ஒருத்தர் இந்த அணியிலிருந்து ஒருத்தர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நிகழ்ச்சி நிறைவு செய்திடலாம். நீங்கள்
3: ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லைக் அதான் மற்றவங்க பேசி நம்ம ரேடியோவில் கேட்கறதுக்கும் இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஒன்று பேசியிருக்கோம் அப்படின்றத நான் யோசிச்சிட்ருக்கேன். இது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும், லைக் எப்படி நான் கேட்க போகிறேன் அப்படின்றது தான் யோசிச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் கூட பேசினதுலையும். நீங்கள் அதை எப்படி பேசுகிறீங்க, அதை எப்படி அதை கற்றுக் கொடுக்குறீங்க, சட்டுன்னு எங்களுக்கு பேச வரலனாலும் அது எங்கள் கூடவே சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
1: அடுத்து இந்த பக்கம்
0: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரேடியோ பேசுறோங்கிறத தாண்டி இப்போ என்ன பண்றோங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதை தாண்டி இன்னைக்கு சும்மா ரேடியோல பேசல, டங் ட்விஸ்டர் பண்ணிட்டோம், செய்தி அறிவிப்பாளரா இருந்துட்டோம், ஆர்ஜேவா இருந்துட்டோம், எல்லா விதமான டேலண்ட்டுமே வெளில வந்துருச்சு. ஒரு மல்டி டேலண்டடா நாங்க இருக்கிறோம். எங்களை நீங்க இந்த 2 மணி நேரத்துல நீங்க எங்களை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அகில இந்திய வானொலிக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வேனோ அதே அளவுக்கு இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி,
1: மிக்க நன்றி. அகில இந்திய வானொலிக்குள்ள உங்களை மாதிரியான இளைஞர்கள் யார் வேண்டுமானாலும் உள்ள வரலாம், தொடர்ந்து வானொலி கேட்டுட்டே இருங்க. அடுத்து எப்போ பகுதி நேர அறிவிப்பாளர்களுக்கு உண்டான அந்த பணிக்கான அறிவிப்பு எப்போ வருது அப்படின்றத வானொலியில நிச்சயம் நாங்கள் அறிவிப்போம். அந்த வாய்ப்பை நானும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள வந்தவன் தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க மட்டும் கிடையாது, உங்க நண்பர்

0: அவர்களுக்கும் இந்த தகவலை நீங்க பகிர்ந்துக்கலாம், யார் வேண்டுமானாலும் இப்படலாம். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தொடர்ச்சியா அகில இந்திய வானொலியை கேட்டுட்டு இருங்க. சோ இந்த காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்ச சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கீதா அவர்கள், ஸ்வேதா பிரியா அவர்கள், தீபன் தம்பி அவர்கள், அதுக்கு அடுத்தபடியா சந்தோஷ் அவர்கள், மௌலி பிரியா அவர்கள், காவியாஸ்ரீ அவர்கள், உங்க ஆறு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவை ஒரு பாடலை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள் பாபு முல்லக்காட்டில இருந்தும், ரங்கராஜன் டி நகர்ல இருந்தும், தர்மபுரி முருகன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹேமலதா, சூளை ரீஜா, மனோகரன் அவர்களும் காற்றலையில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும், ஞானம்பிகா ரஞ்சன் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கே எம் கடன், எம் ஜி செல்வகுமார் அவங்க வந்து புதுமையான நிகழ்ச்சி, கேட்பதற்கு ரசனையாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. முத்துக்குமார் அவர்களும், அடுத்து அன்புராணி இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 88வது ஆண்டு விழா கொண்டாடும் சென்னை வானொலி மக்கள் மனதை ஆளும் அற்புத ஒளிபரப்பு, மேலும் அறிவுக்கும் விவசாயிக்கும் உடல் நலம் காக்கவும் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்கள் அறிந்து கொள்ள பாலமாக இருக்கிறது, மேலும் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு உலகில் மக்கள் மனதில் வாழ வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா அவர்களும் சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீரராகவன் அவரும் வந்து வளரட்டும் இனி சிகரம் தொட்டு வானொலிக்கு 88, காற்றலையில் வரலாறு புதுமை கலந்து கொள்வோர் பதிவு அருமை, பண்பலை நிகழ்ச்சிகள் பெருமை, பேட்டி அளித்த தொகுப்பு வளமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து வீரராகவன் சொல்லியிருக்காரு. பூர்ணம் விஸ்வநாதன் அவங்க, கமலா வர்தன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம் அவர்களும், பிரகாஷ் டிபிஎஸ், அனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்தும், கமலா வர்தன், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழனி அவர்களும், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவர்கள், மேலப்பேட தயாளன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானொலிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே மரியம். நேரம் நண்பகல் 12 மணி. இனி தொடர்வது ரெட்ரோ நேரம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லிக்கிற நேரம் சரியாக 12:02 ஆகிட்டுருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்கறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம 1980s and 90s வந்த பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வர இருக்கிறது கரகாட்டக்காரன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல். மனோ மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில், கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:12 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அப்படியே மனசை வருடுற மாதிரியான அழகான ரெட்ரோ காலத்து பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு பாடுமே ரொம்ப பாட்டுமே ரசிக்கிற வகையில் ரொம்ப அழகான பாடலாக தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டு இருக்க தொடர்ந்து. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் லாஸ்ட்டாக கேட்ட பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து என்னதான் சுகமோ அப்படின்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்க குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் கேட்டு முடிச்சிங்க. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஏ சோலை பூக்களே அப்படிங்கிற பாடல். திரைப்படம் நாளைய மனிதன், மனோ மற்றும் லலிதா சாகரி அவங்களுடைய குரலில், பிரேம் மற்றும் சீனி அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் அடுத்ததாக வர இருக்குது. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நாளை மனிதன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நிமிஷம் நேரம் பார்த்தீங்கன்னா 12:18 ஆயிட்டிருக்கு. விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் எஜமான் திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் விவேத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

102.3 FM. எஜமான் திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் ஸ்டுடியோ கிளாக்ல 12:25 ஆயிட்டிருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. ஸோ சூப்பரான நாளில் சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு தான் நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்குது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எஃப்எம் நேயர்கள் இருக்காங்களே அவங்க நிகழ்ச்சியோடு எப்போவுமே இணைந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யார் இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சட்டன்னு பார்த்துடலாம். ரங்கராஜன், தித்திக்கும் மதிய வணக்கம், இனிமையான பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டு பார்க்கவும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்புறம் எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம் ரேடியோ ஃபோட்டோவே அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு வழக்கம் போல் பேனர் அடிச்சிட்டாரு. பழனி, மதிய வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன், பாடல்கள் சூப்பர் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வந்து வணக்கம் இமோஜிலாம் அனுப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் வந்து ரோஸ் கொடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கண்ணன், மேட்டுப்பட்டியிலேருந்து ரெட்ரோ நேரமில் ஒவ்வொரு ஒரு நாளும் மறவாத பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வந்து வித் பாரதிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் வந்து முற்பகல் வணக்கம் சொல்லிட்டு அவரோட ஸ்டைலில் வழக்கம் போல் ரைமிங்காக ஒரு 4-5 லைன் போட்டிருக்காங்க. இளையராஜா கூட்டணியில் மனதுக்கு இதமாக இருந்தது மகிழ்ச்சி அப்படின்ட்டு. சோமசுந்தரன் பிரபு, பாடல்கள்லாம் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் மற்றும் செல்வகுமார் எம்ஜி கேஎம் கார்டன்லேருந்து இவங்க எல்லாருமே பாடல்கள் வந்து சூப்பராக இருக்குது, நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. தர்ம பத்தினி திரைப்படத்துக்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரலில் கண்மணி சுப்பு வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க விவத் பாரதி, தமிழ் FM 102.3. நேரம் சரியா 12:38 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. ரொம்பவே அழகான சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே மனசுக்கு இதமா, அப்படி ரொம்ப ஃபீல் குட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததா பாடல்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். செல்வகுமார் MG கார்டன் பாட்டு, என்னதான் சுகமோ நெஞ்சிலே பாடல் சுகமாக இருந்தது, பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன், பல்சுவை தரும் ரெட்ரோ, பரவசம் தந்த பாடல்கள், குடகுமலை தென்றல் வீசியது, என்னதான் சுகமென நெஞ்சில் பேசியது, ஒரு நாளும் மறவாத கீதமது வந்தது, நான் தேடும் செவ்வந்தி மனதை கவர்ந்தது, அனைத்து பாடல்களும் கற்கண்டாக இனித்தது. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம். அதாவது நம்ம நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாத்துக்கும் ஒரு லைனில் ஒரு கவிதை மாதிரி போட்டுட்டாரு, சூப்பராக. வளவண்ணூர் பாரத் பாண்டியன் வந்து, நானும் நிகழ்ச்சி கேட்டு கொண்டு தான் இருக்கிறேன் மேடம், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. நிச்சயமாக நீங்களாம் எல்லாமே FM கிடையாது, நிச்சயமாக நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள், மகிழ்ச்சி எங்களுக்கு. கமலா வரதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய வளையம் ரவிச்சந்திரன் நேயர்களுக்கு மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது வந்து கிளாப்லாம் தட்டுறாங்க, பாடல் சூப்பராக இருக்குன்னு. எஸ், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி செய்தி அறிக்கை தொடர்ந்து வர இருக்கு, மீண்டும் இணையலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: தொடர்பான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100,000+ உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

ஓகே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்ததா 1 மணிக்கே பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்காக காத்திருங்கள். மீண்டும் இணைவோம். இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான இனிமையான மதிய வணக்கம் சொல்லிக்கிறது. நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க இருக்கீங்க உங்கள் தமிழ் எஃப்எம்ல. எஸ், இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்கை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி உங்களுக்கான ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை எடுங்க 0444-295-20853, அப்படி இல்லைனா 0444-283-8987-1. நீங்கள் மொபைலேருந்து கால் பண்ணுறதா இருந்தால் +91 ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ உங்களோட கேட்டு ரசிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்ருக்கு எல்ஐக்கி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் முடிகிற டைமில் நீங்கள் கால் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். நேர்களுடைய விருப்ப பாடல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற நேர்களும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:07 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் லக்கி காலர் வந்தாச்சு. யார் பேசுறாங்க, இங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
1: செம்மையா
0: இருக்கீங்க. சூப்பர். நானும் சூப்பரா இருக்கேன். நீங்க சொல்றது கேட்டால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் அதிகமா படிக்கல, ஆனா படிச்சா மட்டும் போதுமா
0: அப்படின்னு கேக்குறீங்க. நேயர்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேக்குறீங்க. கரெக்ட் தான். ஓகே,
1: மட்டும் போதுமா? படத்துல இருந்து பொய்ய வந்து உண்மைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், ஆனா பொய்ய ஈஸியா வித்துட்டேன் மேடம். ஓஹோ மனிதர்களே, போடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள். அந்த பாட்டு
0: உங்க உங்க வாழ்க்கை அனுபவத்துல இருந்தே ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க, அதுதான் இப்ப நம்ம கேட்க போறோம் இல்லையா? நன்றி நன்றி சார் லைன்ல வந்தது. ஓகே, போரூர்ல இருந்து பொன்ராஜ் சார் கேட்ட மாதிரி படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்துல இருந்து அவரோட ஃபேவரட் சாங் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து 2952-0853 அப்படி இல்லைனா 2838-9871 இந்த நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. பாடல் முடிகிற டைம்ல டயல் பண்ணுங்க, நிச்சயமா லைன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88 ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:12 ஆயிட்ருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: குமார் பேசுகிறேன் மேடம்.
0: குமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன். லஞ்சு சாப்பிட்டாச்சா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கஞ்சி வருதப்பா பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகே, நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். நன்றி நன்றி சார். இன்றைக்கி நம்ம காலர்ஸ்லாம் ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக அவங்க லைஃப் டைம் லைஃப்பில் டெய்லியும் அன்றாடம் நடக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி பாடல் கேட்குறாங்க. ஸோ சார் கேட்ட மாதிரியே பாபு திரைப்படத்துலேருந்து வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா சாங் வந்து கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலாக நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 2952085853 அப்படி இல்லைனா 2838-9871 இந்த எண்களுக்கு டயல் பண்ணி கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
2: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா கஞ்சு வரதப்பா.

ரகசியமாயேன்னு சொன்ன ரசத்து போல கொதிக்கிறார். வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தந்தை.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ள

0: சரக்கு உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:20 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃபேவரட் சாங் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா யார் கேட்கறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம். செங்குன்றம் பி முருகன் நலந்தானா?
0: நலமாக இருக்கிறேன் முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நன்றி ஓகே முருகன் சார்க்காக தூத்துக்குடி திரைப்படத்துல இருந்து கருவா பையா. நானும் இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் முருகன் சாரோட சேர்ந்து இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:26 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ், நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்ப பாடல், ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம பிளேலிஸ்டில் இன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக எந்த நேயர் யார், அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மாணிக்கம் கேக்கினர். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நிலையத்துல. உங்க வீட்லயும் எல்லாம் சிறப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன்.
2: நல்ல நல்ல எல்லாமே நல்ல மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாடம் வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா என் மகன் படம்.
1: ஓகே.
2: அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அனை அத்தனை பேரும் உத்தமராக சொல்லுங்க, அந்த பாடல் வேணும்.
1: ஓகே. எதனால இந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
2: இல்ல, இந்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒலிபரப்பு ரொம்ப நாள் ஆகுது.
1: உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேக்குற பாடல் இன்னைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போறீங்க.
2: நிச்சயமா
1: நிச்சயமா. இந்த மாதிரி காலர்ஸ் நீங்க கால் பண்ணி கேளுங்க, எல்லா பாட்டையும் நாங்க ஒலிபல பரப்புறோம். சரிங்களா?
2: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே. என் மகன் திரைப்படத்துல இருந்து நீங்கள் அத்தனை பேரும் அப்படிங்கிற பாடல் சார் கேட்ட மாதிரியே வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் FM 102.3.

இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத ஸ்டேட் வங்கி, பெரிய வங்கி பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.

நேரம் சரியா 1:30 ஆயிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி. கலா மேடம் எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உத்தமன் திரைப்படத்துல இருந்த உத்தமன் திரைப்படத்துல என்ன பாட்டு வேணும்? உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோட இணைந்திருங்கள். நன்றி நன்றி நன்றி. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான ஃபேவரட் சாங் அப்படியே மேம் பேசுறப்பே பாருங்க, உங்க வாய்ஸ்ல அவ்வளவு சந்தோஷம், அப்படியே ஜாலியா பாடியெல்லாம் காட்டுறாங்க. நிச்சயமா உங்களுக்கும் லைன் கிடைக்கிறப்போ இதே எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதனால் நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் ரொம்ப மாதமாக ட்ரை பண்ணுறேன் பட் ஸ்டில் லைன் கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன ஒரு சின்ன டிப்ஸ்னால், ஒரு சாங் முடிகிற அந்த டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கும். ஸோ எஃபர்ட்ஸ் மேட்டர், நீங்கள் வந்து திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, நிச்சயமாக லைன் கிடைக்கும் உங்களுக்கான நாளில், சரிங்களா? எஸ் இந்த ஒரு இதோட தகவலோட அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. உத்தமன் திரைப்படத்துலேருந்து படகு படகுன்ற பாடல் இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 102.3 FM.
6: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 1:36 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களோட விருப்ப பாடல், அதாவது அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த நேயர் யாரு? வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: உங்களை
6: மாதிரி எங்களுக்கும் இதெல்லாம் ஃபேவரட் சாங். நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
7: தேங்க்யூ.
6: ஓகே, என் இனிய பொன்னிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஸோ எனக்கு பிடிச்ச பாடல் வந்திருக்கிறதுனால நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு இந்த பாடல் ஃபேவரட் சாங்காக தான் இருக்கும். எல்லாரும் கேட்டு சேர்ந்து ரசிப்போம். இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:41 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள், ரொம்ப யூனிக்கான மிக்ஸ் சாங்ஸ்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் வித் பாரதி.
1: மேடம் பேசுகிறேன்,
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கடை வச்சிருக்கேன் மேடம், மளிகை கடை வச்சிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சார். சோ என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பிராப்தம் படத்துல இருந்து மேடம்.
0: பிராப்தம் படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: சொந்தம் தொடர்கதைதான் சொல்லி வர மாதிரி.
0: ஓகே ஓகே சார், நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஓகே சார், கேட்ட மாதிரி பிராப்தம் திரைப்படத்துக்காக இந்த பாடல் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் நம்ம நிகழ்ச்சி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களோட ஃபேவரட் சாங்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்கணும், எல்லாரோடையும் சேர்ந்து ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, 0444-295-2083, அப்படி இல்லைனா 0444-283-8987-1. இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜய் சாய்லட்சுமி. எஸ், நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு மிக்ஸ்டு சாங்ஸ், பழசு புதுசு இடைப்பட்ட பாடல்கள்னு எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சாப்பிட்டாச்சா?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் சின்ன சின்ன வீடு
0: கட்டி. ஓகே, அதுல என்ன பாடல்?
1: நாக்குல மூக்குல.
0: நாக்குல மூக்குல. என்ன இப்ப எதனால இந்த பாட்டு பிடிக்கும்? அதனால பிடிக்கும். ஓகே, நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச பாடல. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: எஸ், ஆனந்த் சார் கேட்ட மாதிரி சின்ன சின்ன வீடு கட்டி திரைப்படத்தில் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
4: 102.3 FM.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:52 ஆக போகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 10 minutes தான் இருக்குது. ஸோ 1 or 2 லக்கி காலர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்ப்போம் யார் இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. மதிய வணக்கம் சார்.
6: காரைக்கால் மாவட்டம் நல்லம்பள்ளி ஷேக் அலாவுதீன் மேடம்.
5: ஷேக் அலாவுதீன் சார், எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கேன் சார். ரொம்ப நாள் முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கேன்னு
6: நினைக்கிறேன். இங்க மழை வரணுமா இருக்கு, மழை பெய்ய மாட்டேங்குது. அங்க நிலைமை எப்படி இருக்கு மேடம்?
5: இங்க சுத்தமா மழை இல்லைங்க சார்.
6: இங்க கடுமையான வெயிலா இருக்கு. ஒரு பாட்டு ஒண்ணு வேணுமா மேடம்?
5: நிச்சயமா நிச்சயமா. என்ன பாடல் சொல்லுங்க.
6: எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, என் கண்ணம் வேண்டும் என்றான்.
5: சூப்பர் சூப்பர், பாடியே காமிச்சிட்டீங்க. நிச்சயமா அந்த அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஓகே சார், கேட்ட மாதிரி எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்து ரசித்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

ஓகே, விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு முடிச்சாச்சு. ஸோ 2 மணி ஆக போகுது இன்னும் சில வினாடிகளில். எஸ், இன்றைய நிகழ்ச்சி எல்லாமே ரொம்பவே சூப்பராக போச்சு. பாடல்களும் சரி, நேயர்களும் சரி, ரொம்பவே அருமையாக பேசினாங்க, பாடல்கள் கேட்டாங்க. ஸோ ரொம்பவே அழகான நாளாக அமைஞ்சது இன்றைக்கி. ஸோ இனி இருக்கும் காலமும் அழகான நாளாக இந்த நாள் அமையட்டும்.

0: என்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி 16 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அழகான அன்பான மதிய வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். எஸ், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹீரோ வரும்போதே இந்த மாசான பாடல்கள்லாம் வரும். அதாவது அந்த படத்தினுடைய கதாநாயகன் வரும்போது கதாநாயகனுக்குன்னே அந்த இன்ட்ரோ சாங்ஸ் அறிமுக பாடல்கள் இருக்கும். இல்லை சில நேரங்கள் அவங்களுக்குன்னு மாசாக தனிப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான மாசான ஹீரோ இன்ட்ரோ சாங்ஸ் தான் நாம் இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் வேல் படத்திலிருந்து, சங்கர் மகாதேவன் குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சில ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாலாடி.

பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

0: முத்து படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் முகும்பா இணைந்து பாடினாங்க. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ இன்ட்ரோ சாங்ஸ், ஹீரோடைய அந்த மாசான சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: இசை மனதை வருடும் மொழி, நினைவுகளை உயிர்ப்பிக்கும் மந்திரம், உங்கள் மனதின் துடிப்போடு இணையும் ஒரு இனிய இசை பயணம் வருகிறது. இசையும் நானும் இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இவர்களின் இசை பயணம், பாடல்களின் பின்னணி கதைகள், மேலும் நேரடி இசை தருணங்களையும் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இது ஒரு கொண்டாட்டம். கேட்கத் தவறாதீர்கள். இசையும் நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையோடு பேசி இணைவோம் நேயர்களே.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும்.

0: இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
4: 2:31 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஜெயிலர் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரர் பாடின பாடல். பாடல் அனிருத் ரவிச்சந்திரருடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: टाइगर का हुक्म और तुम्हें दादा चाह।
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பாரத் ஸ்டேட் வங்கி, பெரிய வங்கி பெரிய நன்மைகள், SBI அது உங்களது வங்கி. ரெண்டு மணி 35 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கேன்.

ஸ்டைல் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. ஹீரோஸுடைய அந்த மாஸ் இன்ட்ரோ சாங்ஸ், இல்லை மாஸான சாங்ஸ் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் கோப்ரா படத்திலிருந்து வாகு மசான் பாடின பாடல், பா விஜய் வரிகளே ஆர் ரஹ்மானுடைய சில வந்திரையருக்கு ஒரு சூப்பரான பாடல் கோப்ரா படத்திலிருந்து கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
4: 2:41 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் வாரணம் 1000 படத்திலிருந்து. பெனி டயால், நரேஷ் ஐயர், சோலார் சாயலரும் சேர்ந்து பண்ணர் சூப்பரான பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய சில வந்திரியருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

2:50 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் திருப்பாச்சி படத்திலிருந்து திப்பு பாடின பாடல் பேரரசு வரிகளில் தீனா இசையில் வந்துட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மூன்றின் பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வத்சல்ய திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

0: 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2010

வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம். மூணு மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 2000s to 2020 இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்த சூப்பரான ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பாடல் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா படத்திலேருந்து சி வி பிரகாஷ் குமார் சைந்தவி கல்யாணி பிரதீப் எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல். கபிலன் வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையிலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைஞ்சிருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து விஷால் தாத்லானி சுனிதா சாரதி பாடிய பாடல் தாமரை வரிகள் டீமான் இசையில் கேட்டு முடித்த 3:11 கடந்து போயிட்டுருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பாபநாசம் படத்திலிருந்து சுந்தர் நாராயண ராவோ மாளவிகா அனில்குமார் சேர்ந்து பாடின பாடல் நாமத்துக்குமார் வரிகளில் ஜிப்ரான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

3:23 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் நானும் ரவுடிதான் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் நீதிமோகன் சேர்ந்துப்பான பாடல் தாமரை வரிகளை அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில கேட்டு முடித்தோம். 3:23 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஐ படத்திலிருந்து ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்துப்பான பாடல் கார்க்கி வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேடு என்ஜாய் பண்ணுங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:33 கடந்து போயிட்டு இருக்கு. சண்டிவரன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நமிதா பாபு பிரசன்னா ராவோ இணைந்து பாடின பாடல், மணி அமுதன் வரிகளில் எஸ் என் அருணகிரி இசையில கேட்டு முடிச்சோம். 3:33 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அநேகன் படத்திலிருந்து பவதாரணி திப்பு இணைந்து பாடின பாடல், வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க வித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

3:46 கடந்து போயிட்டுருக்கு. ஜீரோ படத்துலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். விஜய் பிரகாஷ், நீதி மோகன் சேர்ந்து பாடியிருந்திருக்காங்க. கபிலன் வரிகள, பாலாஜி இசையில். 3:46 கடந்து போயிட்டுருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சேதுபதி படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி சித்ரா இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகள், நீ வாஸ்கே பிரசன்னா இசையில.

மூணு மணி 54 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் ரெமோ படத்துக்காக அர்ஜுன் கணுகோ ஸ்ரீநிதி வெங்கடேஷ் பாடிய பாடல், விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து ஷான்ரோல்டன் பாடின பாடல், அவரோட சேர்ந்து பத்மலதாவும் பாடியிருக்காங்க. விவேக் வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில் நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவேக் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும்.

என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி மூணு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். ஸோ இன்றைக்கும் இசையோட விளையாடல கலக்கலாம் விளையாட போகிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நான் ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுவேன், அது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டினுடைய இசை இடைப்பட்டதாக இருக்கலாம், இந்த இன்டர்லூட்ஸ்லேருந்து ப்ளே பண்ணலாம், இல்லை பாட்டினுடைய தொடக்கத்தில் வர இசையாக இருக்கலாம், எது வேணாலும் நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுவேன். அதை கேட்டுட்டு அது என்ன பாட்டு அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணுறது தான் உங்களுடைய டாஸ்க். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணி ஜாலியாக விளையாடணும். 2952508533 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே வந்து நம்மளுடைய நேயர்கள் லைனில் லைனாக நிற்கிறாங்க, அவங்களை அப்படியே இணைப்பில் கொண்டு வந்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி ரெடியாக இருக்கீங்களா?
2: ரெடி.
1: ரெடியா? ஓகே, உங்களுக்கான பாடல் ப்ளே பண்றேன், அந்த பிஜிஎம் கரெக்டா கெஸ் பண்ணிடுங்க. என்ன பாட்டு?
2: நேர்மறை போடுங்க.
1: இன்னொரு முறையா?

0: மியூசிக்கில் தான் போட ஆரம்பிச்சிருக்கீங்களா?
1: காதல் ஓவியம் பாடும் காவியம்.
0: காதல் ஓவியமா? நீங்க சொன்னது கரெக்டா? உறுதியா?
1: கரெக்ட் தான் நினைக்கிறேன், கரெக்ட் தான்.
0: ஆஹா,
1: அலைகள் ஓய்வதில்லை.
0: இல்லையே, கொஞ்சம் மிஸ் ஆகி தப்பா சொல்லிட்டீங்க.
1: சரி பார்க்கலாம்.
0: ஓகே ஓகே, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: மூலக்கடை அண்ணாஜலம்.
0: கண்டுபிடிச்சிங்களா இல்லை தடவை ப்ளே பண்ணிட்டுமா?
2: இல்லை, கண்டுபிடிச்சேன்.
0: என்ன பாட்டு?
2: நீ பாதி நான் பாதி கண்ணா.
0: ஆஹா ஆஹா, சூப்பருங்க, அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அருமை அருமை, நன்றி.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எஸ், அந்த பாடல் தான் நீ பாதி நான் பாதி அப்படின்ற பாடலை கேட்டு

ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாடல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வந்துட்டே இருக்குது. கேளடி கண்மணி படத்திலேருந்து நீ பாதி நான் பாதி அப்படின்றது ஒரு சூப்பரான பாடல், கேட்டுட்டு வாங்க. கேஜேஎஸ் தாஸ், உமா ரமணன் குரல்களில் வாலி வரிகள், இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்க வித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இசையோட விளையாடல கலக்கலாக விளையாண்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து விளையாடலாம். உங்களுக்கான பாடல்கள் அப்படியே லைனாக பிஜிஎம்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: நாலு மணி 10 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: வணக்கம்,

0: உங்களுக்கான சாங் அந்த பிஜிஎம் பிளே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா சார், ரெடியா இருக்கேன்.
0: இதோ உங்களுக்கான பிஜிஎம். என்ன பாட்டு?
1: இன்னொரு
0: தடவையா? ரொம்ப அடிக்கடி கேக்குற பாட்டு தான். வரலையா? வரமாட்டீங்களா? ஓகேங்க, ஓகே, நன்றி, வணக்கம். சூப்பர். இப்போ நான் ப்ளே பண்ணலையா அந்த பிஜிஎம், அந்த மியூசிக் எந்த பாட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் அப்படின்றத நீங்கள்

0: மியூசிக் எந்த பாட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணணும். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் குடமாட்டப்பட்டீங்க.
0: பாட்டு பிளே பண்ணதை கேட்டீங்களா? இன்னும் இன்னொரு தடவை பிளே பண்ணுமா? இது கொஞ்சம் 2000 அந்த டைம்ல வந்த பாட்டு.
1: முயற்சி பண்ண போடுங்க.
0: தெரி ஏதாவது ஐடியா இருக்கா?
1: நன்றிங்க.
0: ஓகே. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சார் கார்த்திக் பேசுமா?
0: அந்த பிஜிஎம் கேட்டிங்களா?
2: என்ன கேட்கல சார். போடு.
0: ஓகே. என்ன பாட்டு? ஏதாவது ஐடியா இருக்கா? முதலாம் சந்திப்பு கரெக்டா? சூப்பர் சூப்பர். அருமை அருமை. ரொம்ப அழகா சொல்றீங்க. கரெக்ட் கரெக்டா மிரட்டி விட்டீங்க. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். நான்
0: ரஜிபாலாஜி பேசுறேன், மடுமநகர்ல
3: இருந்து.
0: முதலாம் சந்திப்பில் அப்படின்றதான் சாங். அது கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. இந்த பாட்டை பாடினவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அந்த பாட்டு பாடுன
0: அப்புறம்
3: அனுராதா ஸ்ரீராம்.
0: ஆஹா, ஒருத்தர் கரெக்ட் ஒருத்தர் தப்பு. ஆனா அந்த ஒருத்தர் யார் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒருத்தங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.
3: உன்னி கிருஷ்ணா எங்க சொர்ணலதா.
0: ஆ சூப்பர்ங்க. சூப்பர் அருமை. நன்றி.
3: தேங்க்ஸ்.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நான் திருப்பாச்சில இருந்து எட்டு பிரசன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். பாட்டு சொல்றது கரெக்ட் தான்.
0: கரெக்ட் தான். இந்த பாட்டோட மியூசிக் யாரு?
2: மியூசிக் வந்து இவரு
0: வித்யாசாகர். ஆஹா, தப்பாச்சே தப்பா சொல்லிட்டீங்களே. நன்றி நன்றி. பழைய முன்னாடி போட்டேனே, 80 சாங் ஒன்னு
2: போட்டேன்.
0: அடுத்து போடுவேன், அடுத்து போடுவேன்.
2: இந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்களுக்கு பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பழைய பாட்டா.
0: ஓகேங்க. ஓகே ஓகே. நன்றி.
2: வாய்ப்பு. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பர். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. உன்னி கிருஷ்ணன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடின சூப்பரான பாடல். பா விஜய் வரிகளில் பரணியுடைய இசையில சார்லி சாப்ளின் படத்துலேருந்து தான் அந்த பாட்டுடைய பீஜியம் ப்ளே பண்ணியிருந்தேன். முதலாம் சந்திப்பில் அப்படின்ற பாடல் ரொம்ப அழகான பாடலில் அடை கேட்கும் போது நம்ம அப்படியே எங்கேயோ கொண்டு போவோம். சில பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடலை நம்ம வைக்கலாம். அப்படியோட ஒரு பாடல் தான் இப்போ ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரொம்ப கரெக்டாக, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சில நேயர்கள் கொஞ்சம் திணறினீங்க. பட் ஒருத்தர் வந்து இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டார். சென்னை அகில இந்திய வானொலியின் 88வது ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத் ஸ்டேட் வங்கி. சூப்பர். அந்த பாடலாம் இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ்எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: அட்டாம் பட்டாம் கொண்டாட்டம் மனசெல்லாம் பொங்குது பேரின்பம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:21 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாட்டுல கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். சூப்பர், இப்படிதான் இருக்கணும். வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
1: சென்னை குறுக்குப்பேட்டை உமா கார்த்திக் டெய்லர்.
0: ஓகே, பிஜிஎம் ப்ளே பண்ணட்டுமா? ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ, ரெடியா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான பிஜிஎம்

0: நல்ல பாட்டு, அடிக்கடி கேக்குற பாட்டு
1: தான்.
0: ஆனா வர மாட்டேங்குது
1: அப்படித்தானே?
0: சூப்பர் சூப்பர், நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் கௌதம் ஜி.
0: வணக்கம். என்ன ஹாரன் சத்தத்தோட வரீங்களே?
2: அது ரோட்ல பஸ் போகுது.
0: ஓகே, கேட்டீங்களா இல்ல இன்னொரு ப்ளே பண்ணுமா?
2: கலிலாமல் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: ப்ளே பண்ணுமா இல்ல கேட்டீங்களா?
2: இல்ல தெரியுமா அந்த பாட்டு?
0: என்ன பாட்டு?
2: போகிறேன் மேலே மேலே, நல்லா இருக்கும்.
0: நான் போகிறேன் மேலே மேலே, சூப்பர் சூப்பர்.
2: பண்ண பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு இது ஆக்சுவலி.
0: ஓகே,
2: நம்ம சுப்பிரமணியபுரத்துக்கு மியூசிக் பண்ணாரு இருக்கீங்களா, அவரு தான் மியூசிக் டைரக்டர்.
0: ஆஹா, எல்லாத்தையும் கரெக்டா எல்லாமே சொல்லிட்டீங்க.
2: அது ஹம்மிங் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. எஸ்பிபி நான் போகிறேன் மேலே மேலே, செம்மையா பாடி இருப்பாரு. இன்னைக்கு வானொலிக்கு பிறந்த நாள்ல வானொலி வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி நன்றி.
2: பதினெட்டு பட்டியம் புள்ளியம்போதுதான் கேட்டு கிடக்கு, என்ன வரட்டுமா?
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி.
2: தேங்க்யூ,
0: நன்றி. எல்லா பதிலையும் அவரே சொல்லிவிட்ட காரணத்தினால் இப்போ இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு நான் பாடல்கள் லைனாக இருக்குது, நிறையா இருக்குதுனால ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பாடை இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடின பாடல் தாமரை வரிகளை ஜேம்ஸ் வசந்தனுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல். நாணயம் படத்திலிருந்து நான் போகிறேன் மேலே மேலே அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 30 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான சாங் பிஜிஎம் பிளே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஈஸியான பாட்டு தான், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிங்களா?
2: நல்ல பாட்டு ஞாபகத்துக்கு வருது, டக்குன்னு வர மாட்டேன்,
1: சொல்ல மட்டும் வர மாட்டேங்குது.
2: ஆமா சார், நல்ல பாட்டு இருக்கு.
1: ஓகே, ஓகேங்க, ஓகே, நன்றி, நன்றி,
2: நன்றி சார்.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: சென்னை பெருங்குள்ள இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
1: ஓகே, பாடல் கேட்டீங்களா? அந்த பிஜிஎம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க மேடம், கேட்டேன்
1: சார். கண்டுபிடிச்சிங்களா?
3: ஒரு காதல் சொல்கிற நேரம் இதழோரம் வரும்.
1: காதல் சொல்கிற நேரமா?
3: ஆமா,
1: காதலுக்கு அப்புறம் வேற ஒரு வார்த்தை வருமே.
3: இது ஒரு இன்னொரு வாட்டி,
1: இன்னொரு வாட்டியா? ஓகே, கேட்டுக்கோங்க.
3: ஒரு காதல் சொல்கிற நேரம் இதழோரம் அப்படிதான் சார் வரும்.

0: ஓகேங்க, ஓகே, சூப்பர், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. என்ன ஒரு ஒரு வார்த்தை மட்டும் மாற்றி சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். நீங்களே உங்கள் லைன் போட்டுக்கிட்டீங்க, ஓன் லைன், அப்படி
1: தானே?
0: ஓகேங்க, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: எம்கல்லுப்பு டிவி கண்ணன்.
0: ஓகே, முன்னாடி வந்த நேர் சொல்லியிருக்காங்க கரெக்டாக, அந்த பாட்டு தானா? உறுதியாக லாக் பண்ணிடலாமா?
2: அந்த பாட்டு, அந்த பாட்டு, அந்த பாட்டு
0: தான், அந்த பாட்டு தான். ஓகே, அந்த பாட்டு பாடினவங்க யாரு?
2: ஜானகி.
0: அவங்களா?
2: சித்ரா ஜானகி தெரியல.
0: பாவம், ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா? ஓகேங்க, ஓகே, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
2: நன்றி, நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால்
3: பண்ணிருக்கீங்க? காதல் கவிதைகளை படித்திருக்கேன்.
0: ஓகே, பாடினவர்கள் யார் யார்?
3: எஸ்பி.
0: ம்.
3: இன்னொருத்தவங்க வந்து உமாராமணா, தானகேந்திர, இவங்க சித்ரா தெரியல.
0: இன்னொரு நாலு பேர் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: பாடும் பறவைகள் படாது.
0: பாடும் பறவைகளா? சூப்பர், அதுவும் தப்பா சொல்லிட்டீங்க. பாட்டு மட்டும் தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகே, ஓகே, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ஓகே, கோபுர வாசலிலே படத்தில் தான் அந்த பிஜிஎம் ப்ளே பண்ணியிருந்தேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் இளையராஜா இசையில பிரேசுடன் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்க என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:38 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் ப்ரோ. அந்த நான் போகிறேன் மாதிரி புது பாட்டா கொடுத்துருங்க ப்ரோ.
0: புது பாட்டாவா?
1: ஓரளவுக்கு புது பாட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்து.
0: அப்ப புது பாட்டு கொடுத்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிதானே?
1: கண்டுபிடிச்சிருங்க.
0: புதுசு புதுசா லைன் போட்டு பாடுறீங்களே, எப்படி இப்படிலாம்?
1: நீங்க ரேர் பாட்டு தானே கொடுத்தீங்க, அது அவ்வளவா ஒலிக்காது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே, சோ ரேர் பாட்டே ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சந்தோஷம், நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: நான் திருவுட்டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன் சார். கௌதம் சார் தானே?
0: ஆமா ஆமா, நானே தான், நானே
2: தான்.
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடி வந்த நேயர், கத்தரி பூவழகின்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு?
2: சொல்லுங்க பாப்போம். எனக்கு வந்து பழைய பாட்டு தான் தெரியும். சரி போடுங்க பாப்போம்.
0: அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாட்டு பாடினவங்க யாருன்னு உங்களுக்கு
2: தெரியுமா? அது தெரியாது சார் எனக்கு.
0: ஓகேங்க, ஓகே, பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி சார்,
0: நன்றி. வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: அண்ணா
0: அண்ணா மட்டும்தான் ஞாபகம் கேட்டுதா? அதுக்கப்புறம் எது விட்டு விட்டு கேக்குதா? என்ன திருப்பி ட்ரை பண்ணுங்க. ஆமா,
3: அண்ணா வாஞ்சிதேவி பேசுறேன்.
0: சமையல் ரூம்ல இருந்தீங்களா? அப்ப ஹாலுக்கு வந்துருங்க. ஓகே, இந்த பாட்டு பாடினவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா?
3: பாடின படம் வந்து
0: சொல்லிட்டீங்களா? சூப்பர், அருமை, நன்றி
3: நன்றி
0: நன்றி. எஸ் அசுரன் படத்துல தான் அந்த பாடல் பிளே பண்ணியிருந்தேன், கத்தரி பூவழகி அப்படின்ற பாடல். வேல்முருகன், ராஜலட்சுமி, நப்போலியா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். ஏகாதசியுடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் அந்த பாடல் தான் அடுத்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.

0: நாலு மணியின் 46 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: சென்னை நோம்பலிருந்து ஹேமா சார்,
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடி. பழைய பாட்டா போடுங்க சார்.
0: பழைய பாட்டு தான், ஓரளவுக்கு பழைய பாட்டு தான், கேளுங்க. கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி.
1: நம்மளுடைய
0: ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படின்ற பாடல் தான். வணக்கம்.
2: வணக்கம் சார், காஞ்சிபுரம் பூங்கோதை சார்.
0: சூப்பர். அந்த பாடல் கேட்டிங்களா? அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க.
2: ஆமாம்.
0: அந்த பாடலை பாடினவங்க யார்?
2: ஆஷா போன்ஸ்லே.
0: ஆ சூப்பர். இசை?
2: அப்புறம் இசை ஏஆர் ரஹ்மான்.
0: ஆ ஏஆர் ரஹ்மானா? என்னங்க சிங்கர் கரெக்டாக சொல்லிட்டு இசை அமைப்பாளர் தப்பாக சொல்லிட்டீங்க.
2: நன்றி. அன்பே சிவம், சுந்தர் சி டேரக்டர்.
0: அன்பே சிவம் இல்லை படம். இளையராஜா இசையில ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்லேயுடைய குரல்கள்ல, கமல்ஹாசன் வரிகள்ல தான் அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:53 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? கடைசி காலரா கிடைச்சிருச்சா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப போடுற பிஜிஎம் கரெக்டா கெஸ் பண்ணிடணும்.
1: ஐயோ பாக்குறேன்.
0: ஐயோ பாக்குறீங்களா? ஓகே, பிளே பண்ணட்டுமா? ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே சார்.

0: என்ன பாட்டு?
1: என்ன சார் இது, வெறும் மியூசிக் எந்த பாட்டு, என்ன பாட்டுனே தெரியல சார்.
0: என்ன பாட்டுனே தெரியலையா? நல்ல பாட்டு தாங்க. ஒரு க்ளூ தரேன், இது ஒரு 2010 அந்த டைம்ல வந்த பாட்டு.
1: திருப்பி இன்னொரு வாட்டி போடுங்க.
0: இன்னொரு வாட்டியா? ஓகே.

0: அல்லவா சார் படம் பேரு?
1: ஆஹா, இல்லையே, தப்பா சொல்றீங்க.
0: தெரியல சார்.
1: ஓகேங்க, ஓகே, பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நான் பேசுறது மட்டும்தான் எனக்கு கேக்குது. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பரவாயில்ல,
1: இது ஒரு தடவை கேளுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க.

0: ஐடியா இருக்கா?
1: ஐடியா தெரியலையேப்பா.
0: ரொம்ப கஷ்டமா இருக்கோ.
1: கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிப்பா.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர் பேசுறேன்.
0: பாபு டெய்லர், கண்டுபிடிச்சிங்களா?
2: ரொம்ப டஃப்பா இருக்கு சார்.
0: ரொம்ப டஃப்பா இருக்கா? அவ்வளோ டஃப்பாவா இருக்கு இந்த பாட்டு.
2: ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: ஏதாவது க்ளூ கொடுக்குறதா? ஓகே, நான் சமந்தா நடிச்ச ஒரு படம், இதுதான் க்ளூ. 2009 வந்த படம்.
2: சாரி சார், அடுத்த நேருக்கு நான் வடிவம்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா பாட்டு, என்ன பாட்டுன்னு?
3: மாஸ்கோவின் ஒரு காவிரி ஏதோ வரும் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர், அல்டிமேட், அருமையா கண்டுபிடிச்சிங்க. ஆனா பாட்டு பேரு? மாஸ்கோவின் காவேரி படத்துல இருந்து கார்த்திக் சுசித்ரா பாடியிருப்பாங்க. வைரமுத்து வரிகள் எஸ் தமனுடைய சில நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை

0: மக்களவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ்ப்பம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனங்களில் என்றென்றும் முழுமையான

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. நேரம் 5:11. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பேச போற விஷயம், அழகா தமிழ்ல ஒரு சொல் இருக்குங்க, முடிஞ்ச விஷயத்துக்கு வந்து இறந்த காலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதனால நம்ம நடந்து முடிஞ்சதை பத்தி கவலையே பட வேணாம் அப்படின்னு நினைப்போம். நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்துக்கு இது முக்கியமானது, இப்படி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் என்னதாக இருந்தாலும் சில இறந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம மனசில் அப்படியே நினச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா காலத்தையும் நம்ம இறந்த காலம் சொல்லிட முடியுமா? அழகான தருணங்கள்

சில விஷயங்கள் நம்ம மனசில் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசுலேயே சில நாட்கள் தங்கிருது, அது வந்து கடந்து போகிறது இல்லை, நம்மளை அப்படியே கடத்திட்டு போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம், அது முக்கியமாக ஒரு சந்தோஷமான நாளாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 044 சேர்த்து டெல் பண்ணுங்கள், 2952 0853, 2838 3878 71. என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னா இந்த நாள் தான் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தேவாவின் இசையில் அறிமுகத்தினுடைய வரிகளில் ஹரிஹரனுடைய குரலில் பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றிட்டு முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் மனசுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஒரு மகிழ்ச்சியான நாளை சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நாளை சொல்லுங்க. வணக்கம், 102.3 வணக்கம்.
3: மறக்க முடியாத ஒரு நாள் சூப்பருங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து முதல் ரொம்ப சந்தோஷப்படைஞ்சதுன்னா, நான் முதல் முதல்ல வாங்கினேன் என்னோட எஜுகேஷன் டிகிரி வந்து வாங்கினேன்.
2: சூப்பருங்க.
3: அதுல விட உடனே எனக்கு பணி கிடைச்சிட்டு அதை விட சந்தோஷம்.
2: ஓ, அட்டகாசம். சூப்பருங்க, நன்றி. நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா அது வேலை கிடைச்ச நாள். அதை வந்து மறந்துட்டாலும் நம்ம அடிக்கடி ஞாபகம் வந்துடும் ஏதாவது ஒரு தருணத்தில். அப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அதுவும் வந்து நம்முடைய கனவு திருமணத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும் போது ஒரு இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியம் தான். முக்கியமா பெண்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. வணக்கம், 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
4: சார்.
2: வணக்கம் சார். ஆமா சார், சொல்லுங்க.
4: மகிழ்ச்சியான
2: ஒரு நாள் எந்த நாள்?
4: சந்தோஷமான
2: உங்களுக்கும் மனைவிக்குமே சந்தோஷமான நாளா? உங்களுக்கு மட்டுமா? நல்ல நோட் பண்ணல.
4: சூப்பருங்க.
2: மறக்க முடியாத ஒரு நாள்
5: எனக்கு வந்து, மறக்க முடியாத நம்ம நிலையத்துல கூப்பிட்டு 2020 ஒரு ப்ரோக்ராம் வந்து,
2: ஓகே,
5: அதுல வந்து மைக் எதிரில உட்காந்து நான் வந்து இது கொடுத்தது வந்து மறக்க முடியாது. உன்னமோ பசுமையா இருக்கு அப்படியே.
2: நிச்சயமா ரொம்ப
5: 24ல நான் சொல்றேன்.
2: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து காதில் கேட்டுட்ருப்போம், ஆனால் அந்த நிகழ்ச்சி பண்ணுற இடத்துக்கே போய் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு தருணத்தை அவர் சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. ஹரிஹரன், மனசிலேயே நிற்கும் ஒரு நாள், நீங்கள் கைபேசியில் என்றோ ஒரு நாள் பேசியது அப்படியா? ஓகே. விச்சூர் ராஜ்குமார், குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ அப்படின்னு அமைச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து ஒரு போஸ்டர் பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுதான் நான் பண்ணாமல் இருந்திருப்பேன். ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்லேருந்து நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி பிஸ்கெட்டிலாம் அமைச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரிஜா மனோகரன், நீண்ட நாள் கழித்து தங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. ஓகேங்க, எனக்குங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பகத்திலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கமலாவரதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புருஷவாக்கம் சவுந்தரராஜன், எனக்கு அரசு பணி கிடைத்தது மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கந்தன் வள்ளி எடப்பாளையம் சவுக்கார்பேட்டையிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புண்ணியமன்படி வண்ணை கணேசன், அப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி எல்லாரும் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி கபிக்கோளம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியுடன் நானும் அப்படின்னு எழுக்கினர் தேவா. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் அனுப்பியிருக்காரு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். வணக்கம், 102.3 வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: முகப்பேர் மேற்குல இருந்து பாபு.
2: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.

0: மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாள் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க பாப்பா.
1: மகிழ்ச்சியான நாள் இப்போ லேட்டஸ்ட் போய் மே மாசம் வந்துட்டு 31st
0: தேதி
1: மறக்க முடியாத நாள். காரணம் என்னன்னா, ஒரு 7 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு.
0: சரி,
1: அத வந்து வட்டி இல்லாம எதுவும் இல்லாம கேட்காம இருந்தாங்க.
0: ஓகே,
1: அத சூப்பரா நான் கொடுத்தேன்.
0: அருமை அருமை.
1: அப்போ அவங்க எனக்கு பாட்டு வருவா இது சொன்னாங்க. காலத்துல கொடுத்த திருப்பி
0: கடன் வாங்கறத விடவும் நம்ம திருப்பி கொடுத்துட்டோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், யாருக்கும் நாம இன்னைக்கு கடனாளியா இல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமான ஒரு நாள் கூட ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த உலகத்தில் உண்மையாகவே நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க தயவில் நாம் இல்லைங்கிற ஒரு விஷயம், இல்லை யாருக்கும் நாம் வந்து கடமைப்பட்டு இல்லை அப்படிங்கிற, நாம் சுயமாக நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அட்டகாசமாக சொல்லியிருக்காருங்க. வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார், சைதப்பிள்ளை.
0: ஆமாங்க, இனிமே வருவாங்க. எப்படி இருக்கீங்க? நிச்சயமா இது பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு நாள். அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த இந்த நேஷ்ல பதிவு பண்ண நல்லா இருக்கும். அது சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா கொஞ்சம் எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா புதுசாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லலாம். எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேவாவின் இசையில் வைரமுத்து வரையில் உன்னி கிருஷ்ணனும் ஹரியினியும் பாடிய பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பாரத ஸ்டேட் வங்கி. பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி. நேரம் 5:30 ஆயிற்று. கேட்டுட்டு இருங்க 102.3 பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம், மனசுலேயே இருக்கிற அந்த ஒரு நாள் பற்றி சொல்லுங்கள், ரொம்ப மகிழ்ச்சியான அந்த நாளை என்னோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக வந்திருக்காங்க. செல்வகுமார், MG செல்வகுமார், KM கார்டன்லேருந்து இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காருங்க. கலீல் அகமத் கலீல் பொன்னேரியிலேருந்து அனுப்பியிருக்காரு, ப்ரோக்ராம் சூப்பர் சொல்லியிருக்காரு, ஓகேங்க. சுகுணா தேவி தாம்பரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நான் படிக்க விருப்பப்பட்டேன், என்னுடைய பெற்றோர் பெண் பிள்ளைக்கு படிப்பு வேண்டாம் என மறுத்து விட்டார்கள். திருமணத்திற்கு பின் என்னுடைய கணவர் என்னை படிக்க வைத்தார். MA MPhil முடித்தேன். இது நான் எதிர்பார்க்கவில்லை. வேலைக்கு என்னை அனுப்பவில்லை. படித்து முடித்து ரிசல்ட் வந்த நாள் எனக்கு மிகவும் சந்தோஷம் தந்தது. என் கணவருக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, சூப்பருங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 044 சதவீத டெல் பண்ணுங்க. 2952085338 3878 9871. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு நாள். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து ரொம்ப நினைவா இருந்து பிடிச்சமான நாள் தான், சென்னைக்கு வந்த நாள் தான் சார்.
0: ஓ, அருமை.
1: ஆமா சார், அது வந்து 1976. அப்போ அந்த படம், முத படம் பார்த்ததும் இளையராஜாவுடைய முத படம் அவருக்காக தான், எனக்கும் அதான் இளையராஜாவுடைய படம்.
0: 76,
1: அதனால அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். 50 வருஷம் ஆயிடுச்சு நானும் வந்து.
0: ஓ, நன்றி சார், நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு
1: நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி. சென்னைக்கு வந்தனால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு நமக்கு திடீர்னு அந்த விஷயம் தோணுதுங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், சொந்த ஊர் எங்கெங்கேயோ இருந்தாலும் சென்னை வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு வேகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலும் கூட, ஒரு நெரிசல் மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட, இந்த வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர்

0: என்றைக்காவது தான் ஊருக்கு போகிறாங்க, சென்னையே சொந்த ஊராக மாறிடுது, அந்தளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. அப்படி இந்த சென்னைக்கு வந்த நாள் மறக்க முடியாது சொல்லிக்காருங்க. சூப்பருங்க, வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கங்க. வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க செல்வா சார் ரொம்ப நாள் கழிச்சுங்க.
0: ஆமா சார். சார் சொல்லுங்க, எந்த நாள் மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாள்?
1: மறக்க முடியாத நாள் 2019 வந்து ஜனவரி 31 மறக்க முடியாத நாள் சார்.
0: ஏன்?
1: என் ஒய்ஃப் இறந்த நாள் அன்னைக்குதான்.
0: அப்படியா? சரி.
1: ஆமா
0: சார். சரிங்க சரிங்க.
1: நான் உயிரோடு இருந்ததையும் மறக்க முடியாது.
0: சரி சரி, நன்றி சார் நேஷன் கலந்துக்கிறதுக்கு.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி. கொஞ்சம் சோகமான விஷயங்களை வந்து விட்டுடலாம், நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேங்க ரொம்ப சோகமான விஷயங்களை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறதுனால பெருசாக அந்த சோகம் மாறப்போகிறது இல்லை. கொஞ்சம் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு கடந்து வரணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அந்த சில சோகமான விஷயங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒரு அளவு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதனால ஒரு சில பயன்கள் இருக்குது அப்படின்னா மட்டும் சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி இறந்த காலம் இறந்த காலமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நல்ல நினைவுகளை மனசில் வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். அன்பு செல்வா சார்க்கு, அன்புராணி பேசுறேன்.
0: அன்புராணி மேடம், எப்படி இருக்கீங்க?
2: லாங் டைம் லேட்டர் சார். நான் முதல் முதல்ல வந்து 19/2019 இரண்டு பேரோட ஒரே லைன்ல பேசினேன் நம்முடைய வானொலியில. அதுதான் என்னுடைய மறக்க முடியாத நாள். யாருன்னா முத்தமிழ் செல்வன் சார், செண்பகாசி மேம். அதுக்கப்புறம் என்னுடைய பாடல்களுக்கு அப்ரூவ் பண்ணி என்ன டேட் ஒன்னு சொன்னாரு, புயல் கணேஷ் சார், அவர் கால் பண்ணாரு. இன்றைக்கு உங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து இடம்பெறும். ஆனா வந்து கோவிட் டைம், அதனால நீங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்னு
0: சொல்லிட்டாரு.
2: ஆனா நாங்க வந்து அங்கேயும் வந்து பொங்கல் எல்லாம் வச்சோம் இல்லையா, ஒரு குரூப்பா வந்தோம் பாருங்க, ஜாலியா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஜாலியான டைம் என்டர்தான் நம்முடைய ரேடியோ.
0: சூப்பர் மேடம், நன்றி நேஷ கலந்துட்டதுக்கு.
2: ஓகே,
0: ரொம்ப நன்றி. எல்லாரும் அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் கால் பண்ணலாம். 0449 டயல் பண்ணுங்க. 2958 5 3 2 8 3 9 7 1. சார்லி சாப்ளின் திரைப்படத்தில் இருந்து பாவிஜியுடைய வரிகளில் பரணியுடைய இசையில் உன்னிகிருஷ்ணனும் சொர்ணலதாவும் பாடிய பாடல் உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவாத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்னற்ற முழுமையான கொண்டாட்டம். 5:40 ஆயிட்டிருக்கு. உங்க மனசுலயே இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியான நாளை என்னோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கால் பண்ணி பேச முடியும். முன்னாடி 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம். 102.3 கலா மேடம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், பேசுங்க. கட் பண்ணிட்டாங்க. வணக்கம் வணக்கம். 102.3 வணக்கம். சொல்லுங்க மேடம், ஒரே ஒரு மகிழ்ச்சியான நாள் சொல்லுங்க.
1: சந்திப்போம் ஒரே பாட்டு பாடி எல்லாம் சின்ன நண்பர்கள் எல்லாமே அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது வந்து
0: சூப்பருங்க. நான் நினைச்சேன் நீங்க தான் இதெல்லாம் பண்றீங்க, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறீங்கன்னு நினைச்சேன். சரி, சூப்பருங்க.
1: இல்ல அதுதான் சொல்றேன், அந்த புதிய தலைமுறை நம்ம உருவாக்கணும். அவளுக்கு எங்களுடைய எல்லா சொந்தமும் தெரியும்,
0: நன்றி மேடம்.

நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு அட்டகாசமாக சொல்லியிருக்கீங்க. அதை இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லா உறவுகளும் அப்படியே ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு நாள், அது ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும் நிச்சயமாக. ஆனால் ஒரு விஷயம் இருக்குதுங்க, இது மாதிரி நம்ம கூட்டமாக சேரும் போது, அதுவும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணலாம், இல்லை நம்ம உடனே லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணும்போது, பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது எப்படிங்க சாப்பிட முடியுது? வெறுமனே நம்ம பயங்கரமாக கதை தான் பேசிகிட்டு இருப்போம் சாப்பிட்றதுல இருக்க, அதனால் வெளியே கொஞ்சம் மீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரீட் வைக்கிறது அப்படி போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்ருங்க, தேவாவின் இசையில் வாசனுடைய வரிகளில் ஹரிஹரனுடைய குரல், ஆஹா திரைப்படத்திலிருந்து. இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 47 நிமிடம். ஞானாம்பிகார் ரஞ்சன் என்ன சொல்லியிருக்கார், முகநூல் பகுதியின் வழியாக பூந்துற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. உமா சங்கர் என், ஒவ்வொரு நாளும் நான் மகிழும் போதும் மற்றவரை மகிழ்விக்கும் போதும் மறக்க முடியாது. எனக்கு என்னுடைய மகன் என்னை அப்பா என்று முதன்முறையாக அழைத்த தருணம் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ், எங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள், முதன் முதல்ல எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த மொபைல் ஃபோன் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகேங்க, மொபைல் ஃபோன் ஞாபகம் இருக்கும், வாங்கி கொடுத்த நாளை நீங்கள் மறக்க மாட்டிங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. எந்த நாள் மறக்க முடியாத நாளாக இன்றைக்கும் நாங்கள் நினச்சிட்ருக்கீங்க, சந்தோஷமாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சி வாத்துக்கு சொல்லியிருக்காருங்க. சின்னக்கனூர்லேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து அவர் அனுப்பியிருக்காரு. அப்புறம் ஓகே, நிறைய போஸ்ட் எல்லாம் அமைச்சிருக்காரு. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்க, பூந்தென்றல் தலைப்பு அருமை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கு என்ன பதிலும் அனுப்பலை. காமராஜபுரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி சார். எனக்கு ரேடியோ இங்கே விட்டு விட்டு கேட்குற டாபிக் சொல்லுங்க சார்.
0: மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு நாள்.
1: என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து 2017ல சார், நாங்க எல்லாருமே தீபாவளி அப்படிங்கறத ஒன்னா கொண்டாடினோம். கிட்டத்தட்ட 47 குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டாடினோம் சார்.
0: சூப்பருங்க.
1: அது வந்து என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு 7 ஃபேமிலி, அந்த 7 ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே கிராக்கர்ஸ் ஒன்னா விடுச்சு. நைட்டு வந்து பாட்டி நிலாச்சு ஒரு இங்க எல்லாருக்குமே போட்டு, அப்புறமா புது ட்ரெஸ் எல்லாருமே ஒரே சமயத்துல போட்டுட்டு வாசல போய் சும்மா மாசா நாங்க தீபாவளி அப்படிங்கறத 2017ல கொண்டாடினோம். அந்த ஒரு நாள் என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாது.
0: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துருக்கு, ரொம்ப நன்றி. அட்டகாசமான நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்காங்க, மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ஆயுத எழுத்து திரைப்படத்திலேருந்து நான் ஒரு பாடல் பிளே பண்ண போகிறேன். ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் மதுஸ்ரீயும் ஏ ரஹ்மானும் பாடிய பாடல். இணைந்திருப்பும் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: பாட்டுக்கு இதான்
1: நேரம் 5:54. ஹேமலதா முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, முதன் முதல்ல ஆகாஷவாணி வானொலி நிலையத்தில் கால்தடம் பதித்த நாள் தான் எனக்கு மறக்க முடியாத நாள், கொண்டாட்டமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒளிபரப்பு செய்த என் செல்லமை நிகழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றியுடன் என்றென்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சியான நாட்களை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் போது நம்முடைய உளவியல் ரீதியாக நமக்கு பெரிய ஒரு உற்சாகம் நிச்சயமாக கிடைக்குது. இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் அப்படி யோசித்து நமக்கு மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னு யோசிச்சப்ப உங்கள் உள்ளத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும். நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிமானின் இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் ஹரிச்சரணும் ஸ்ரீயா கோஷலம் பாடிய பாடல் தொடர் இத்திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணிஜெயராம் இணைந்து பாடிய பாடல். கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தார்

கேட்டு முடித்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகள்ல, கே வி மகாதேவன் இசையில. ஆறு மணி 9 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் பிரேசுடன் வரிகள், எஸ் டி சந்தனகுமார் இசையில். கேட்டு நீந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி.

6:19 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து எம் எல் வசந்தகுமாரி, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், பாபநாசம் சிவன் வரிகள், சி ஆர் சுப்பராமன் இசையில். பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கக்கூடிய பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ் தாஸ் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள், ஜி தேவராஜன் இசையில். கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா லலிதா சஹாரி இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகளில் ஸ்ரீ இசையில் கேட்டு அணிந்திருக்க விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

0: அதும் பழக்கமற்ற மக்கள் உள்ள
1: காவல் அன்னை என்று கூப்பிடுற குழந்தை உள்ளம் நல்ல வரம் தாயை போல நாங்க உன்னை கேட்கலாமோ?
0: பூசை போட்டு கஞ்சி ஊத்தி வெற்றி மேளங்கொட்ட

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும்

0: வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும், எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசீதி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர்.

0: மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் விண்ணை தாண்டி வருவாயா படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல் தாமரை வரைகள். ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு, கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவற விடாதீர்கள் நேயர்களே.
2: என் விருப்பம்.
3: ஆறு 6:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வேங்கை படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல் விவேகா வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத்துடைய சில வந்திரருக்கு கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் சிறுத்தை படத்திலிருந்து ரஞ்சித் ரோஷன் சுசித்ரா சேர்ந்து பாடின பாடல் பாவிஜய் வரிகளில் வித்யாசாகருடைய சில வந்துட்டே இருக்கு. 6:55 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டிணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மாப்பிள்ளை படத்திலிருந்து ரஞ்சித் பாடின பாடல், மணிஷ் சர்மாவுடைய சில வந்திரியருக்கு ஒரு சூப்பரான பாடல். இணைந்திருங்க விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
3: 7:06 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மங்காத்தா திரைப்படத்திலிருந்து SP சரண், பவதாரணி இணைந்து பாட்ட பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். விவித் பாரதி, தமிழகம் 102.3.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் 88 ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
3: 7:11 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலில் மம்பட்டியான் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஷைலா பாடின பாடல் வைரமுத்து அவர்கள் தமன்னஸ் இசையில கேட்டணிந்த நிக விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்க உள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்த உள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை

0: பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு

0: காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து சின்மயி சத்யா இணைந்து பாடின பாடல். ஆமுத்துக்குமார் வரிகளில் சத்யா இசையில் கேட்டறிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சுதாகர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல், எள் நெல் ரெண்டும் நமது மாநிலம், ஏன் நம்ம நாட்டில் குறிப்பாக தென்னாட்டில் சாகுபடி செய்யப்படும் முக்கிய பயிர்கள். நெல் உணவு தானிய பயிர், ஆசியாவிலேயே அதிகம் பயன்படுத்தப்படும் உணவு தானியம், பெரும்பாலானவர்கள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி எள் எண்ணெய் வித்து பயிர், கடலை, தேங்காய், சூரியகாந்தி, கடுகு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய்களை அந்தந்த பயிரின் பேர்லேயே அழைப்போம். அதாவது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய்ன்னு. எள்ளிலேருந்து கிடைக்கும் எண்ணெயை மட்டும்தான் நல்லெண்ணெய்ங்கிறோம். அந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது நல்லெண்ணெய். அப்படியாப்பட்ட எள்ளை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. நெல்லை ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், வீணாகாது. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண்ணு, பழமொழி இருக்கு. நெல் பழசாக ஆக அதனுடைய மதிப்பு உயரும். கடைகளில் கேளுங்க, இது பழைய அரிசி விலை கொஞ்சம் அதிகம்பாங்க, புது அரிசிக்கு அதே ரகத்துக்கு விலை குறைவு தான்.
2: சுதாகர் சார்,
3: உங்களுக்கு தெரியாததா, இந்த பருவத்தில் நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்த பின் அரிசியாக்கி சாதம் படித்தால் கொஞ்சம் குழவாத்தான் இருக்கும் புது அரிசிங்கிறதுனால. இப்படி பல சமாச்சாரங்கள் இருக்கு. நெல்லை வச்சிருந்து விலைக்கு போட்டால் கூடுதல் விலை கிடைக்கும், முடிகிற விவசாயிகள் வச்சிருந்து விற்பனை செய்வாங்க. எதை சாப்பிட்டாலும் ஒரு பிடி நமது அரிசி சாப்பாட்டை சாப்பிட்லன்னா அன்றைய பொழுது அன்றைய உணவு நிறைவு பெறாது நமக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஒன்றுவிட்ட உணவு தானியம் நெல் அரிசி. உலகத்தின் பசியை தீர்க்கும் பேருணவாக விளங்குது அரிசி. நினைக்கிறோம் ஒரு நெல், அதுலேருந்து வர்ற நாற்று பல்கி பெருகி நூற்றுக்கணக்கான நெல்லாக மாறி கிடைக்குது, ஒன்று நூறாகுது, அப்புறம் என்னன்னு நினைக்கிறோம். அவ்வளவு சாதாரணம் அல்லது. அதற்காக எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு நெல்லின் வாழ்க்கை முழுமை பெற தக்க சூழல்கள் தேவை. தட்ப வெப்பநிலை நல்லா இருக்கணும். நெற்பயிர் பல வளர்ச்சி பருவங்களையும் விதைக்கப்படும் பல பருவங்களையும் கொண்டிருக்கும். வருடம் முழுக்க நம்ம மாநிலத்திலெல்லாம் நெல் சாகுபடி செய்யப்படுது. ஏப்ரல் மாதம் தொடங்கி அடுத்த ஜனவரி பிப்ரவரி வரை பல பருவங்களில் நெல் சாகுபடி செய்கிறாங்க விவசாய அன்பர்கள். சொர்ணவாரி, கார் பருவம், குறுவை பருவம், சம்பா, பின் சம்பா, பிசாணம், தாளடி, பின் பிசாணம், நவரைன்னு வருடம் முழுக்க பருவங்கள் இருக்கு. பருவத்துக்கேற்ற நெல் ரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாம் பார்க்கறது நெல், அதிலிருந்து கிடைக்கிற அரிசி இவை மட்டும்தானா? இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. நெல், நெல்லை தாங்கி இருக்கும் தண்டு பகுதி ரைஸ் ஸ்ட்ரா, ஜெம் வளர்க்கரு, தவிடு பிராண்ட், அரிசி ரைஸ் கர்னல், உமி ஹஸ்க், இவ்வளவு இருக்கு. இதில் அரிசியை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். நமக்கு வேண்டாதவைகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாகம் தவிடு பிராண்ட். தவிட்டிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, ரைஸ் பிராண்ட் ஆயில்னு பேர். அரிசி, அரிசி தவிடு, இந்த எண்ணெய், அப்புறம் வைக்கோல்லிருந்து காசு பார்க்குறாங்க விவசாயிகள்.
2: சுதாகர் சார்,
3: 5 முதல் 7 மில்லிமீட்டர் அளவு கொண்ட இந்த நெல்லில் இவ்வளவு பாகங்கள் இருக்கு. நெல் தண்ணீர் அதிகம் விரும்பும் ஒரு பயிர். ஒரு TMC தண்ணீரை கொண்டு 2500

0: ஐநூறுலிருந்து 4000 ஹெக்டேர் வரை நெல் சாகுபடி செய்யலாம். 3 லட்சம் கன அடி நீர் தேவைப்படும் 1 ஹெக்டேர், அதாவது 2.5 ஏக்கர் நெல் சாகுபடி செய்ய. முன்னாலெல்லாம் நெல்லுக்கு நிறைய தண்ணி கட்டி சாகுபடி செய்வாங்க. நீர் மறைய நீர்கட்டு நிறைய வரும் நெல் கட்டுன்னு ஒரு பொன்மொழியே உண்டு. அது இப்போ மாறிடுச்சு. அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது சில தனியார் நிறுவனங்கள், நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம், நல்லமாங்குடி ரவிச்சந்திரன் போன்ற முன்னோடி விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் வழியாக நெல் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறாங்க. வெற்றியும் கிடைச்சிருக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாமல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
0: பாட்டும் பயணமும்
2: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் குள்ளநரி கூட்டம் படத்திலிருந்து கார்த்திக் சின்மையை இணைந்து பாடின பாடலாம் முத்துக்குமார் வரிகள் வி செல்வகணேஷ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

7:47 கடந்து போயிட்டு இருக்கு. கோ படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடியிருந்தாங்க. பா விஜய் வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தெய்வ திருமகள் படத்திலிருந்து சைந்தவி பாடின பாடல். நா முத்துக்குமார் வரிகளை ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது, இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரிய ஒரு இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா

0: எப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன். இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா.
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 2 மணிலேருந்து ரொம்ப சூப்பராக எல்லாரு கூடயும் இன்றைக்கி இன்ட்ராக்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. நிறைய பேருக்கு லைன் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம் கேம் ஷோவில், அதனால் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு நிறைய பேர் பங்கெடுத்துக்கலாம். அண்ட் இதே போல் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர்

தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: நீ கோரினாய்.
1: நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தனுஷ் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில், தனுஷும் ஸ்ருதிஹாசனும் பாடிய பாடல், மூன்று திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 102 புள்ளி 3 பாத்துக்கு தான் தானு.
1: 102 புள்ளி 3 பாத்துக்கு இதான் தானு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI, எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ்ப்பம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. நான் உங்கள் அன்பு செல்வா. இன்னைக்கு பேச போகிற விஷயம் நீ கூறினால் நிகழ்ச்சியில். சின்ன வயசில் நம்ம குழந்தைத்தனமாக சில விஷயங்களை நம்ம நம்பி ரசிச்சிருக்கோம். அந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு அந்த சின்ன வயசில் நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு நம்ம நம்பி அந்த விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் பின்னாடி வந்துச்ச இது நம்ம எவ்வளோ ஒரு முட்டாளத்தனம் அப்படின்லாம் நினைக்காம அதை ஒரு இது இப்படி கூட நம்ம நினச்சிருக்கோமே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அதை ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த எருக்கஞ்செடியில் வந்து அதை அழுத்தி பாஸ் ஆஃப் ஆகலான்னு பார்த்தோம். அதில் நம்ம பரவாயில்ல, நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிது. அதே மாதிரியே தேர்வுலையும் நம்ம பாஸ் ஆகிருக்கோம். இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்கள் சின்ன வயதில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சில விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. சில விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் நம்பியிருப்பீங்க. பின்னாடி தான் தெரியும் இது நம்ம ஏதோ ஒரு தோராயமான ஒரு கணக்கில் தான் அதுமாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதும். அப்படி குழந்தைத்தனமாக நீங்கள் செஞ்சு நம்பிக்கையோடு செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு ரசிக்கக்கூடிய அந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. 044 சேர்த்து டெல் பண்ணுங்க. 2952825 3283 8 3 8 9 8 7 1. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணனும் ஹரிணியும் பாடிய பாடல், பழனி பாரதி வரிகளில், கார்த்திக் ராஜாவின் இசையில், உல்லாசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன வயசில் குழந்தைத்தனமாக நம்ம சில விஷயங்கள் நம்பியிருப்போம், அதை ரசிச்சிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம், 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம்,
1: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார் சொல்லுங்க.
1: அதாவது இந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா புளியங்கொட்டைய முடிஞ்சிட்டுனா வயித்துல மரம் வச்சுப்பாங்க.
0: ஆமாங்க.
1: அது வந்து நான் நிறைய திருப்பி முடிஞ்சிட்டு மரம் வச்சுச்சு மரம் வச்சுட்டோ உள்ள வயிற்றுக்குள்ள எதாவது பண்ணிச்சுன்னா மரம் வச்சுச்சு மரம் வச்சுன்னா ரொம்ப நம்பிக்கை.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பல்லு உழுந்துச்சுன்னா பல்ல வந்து யாருக்கும் தெரியாம மண்ணில புதைச்சு.
0: ஆமா ஆமா ஆமா. யோசிச்ச ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நம்ம வயிற்றுக்குள்ள புளிய மரம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில நல்ல விஷயங்கள் சொல்லும் போது நம்ம கொஞ்சம் புத்துணர்ச்சியோட இருப்போம். இந்த மாதிரி பகீர்னு சொன்னா தூக்கமே வராது அப்படியெல்லாம் பயமுறுத்திருக்காங்க. ஆனால் அதை ரொம்ப நம்ம எல்லாருமே நம்பியிருக்கோம். வணக்கம், 102.3. வணக்கம் மேடம். கலா மேடம் சொல்லுங்க. மறைச்சு வச்சு நீங்க விளையாடுவீங்க. சரி, ஓகே, நன்றி மேடம் நேஷா கலந்துட்டதுக்கு, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
2: சின்ன வயசுல ப்ரோ எனக்கு வந்து இந்த மயிலிறகு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல ஒரே ஒரு மயிலிறகு அப்படிங்கறதுதான் வந்தது. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த புக்குள்ள வச்சுட்டு அதுக்கு ஷார்ப்னர் இருக்கு இல்லையா, ஷார்பன் பண்ணி அதுக்கு தீனி போடுவேன். அடுத்த நான் இல்லனா அதுக்கும் அடுத்த நான் வளர்ந்து அது பக்கத்துலயே இன்னும் பெருசா குட்டி போட்டு வரும் அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்ல ப்ரோ. அடுத்த நாள் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க எவ்வளவு சோறு போட்டாலும் தீனி போட்டாலும் அது வரவே வராதுன்னு. கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. பட் ஸ்டில் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வரும்பொழுது ரொம்ப நகைப்பா இருக்கு ப்ரோ.
0: ஓகே சார், நன்றி சார். நேஷன் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். மயிலிறகு குட்டி போடும் அப்படின்னு சொல்லி நிறைய இது யார் இதை கலப்பியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு

0: பயங்கரமான ஒரு விஷயம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார்.
1: கேன்பான் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: சின்ன வயசுல நோட்புக்ல ஒரு செடியை தாந்து வச்சு குட்டி வைப்பேன், அது குட்டி போடாது. அது நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அது நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, வேதனையா இருக்குது.
0: தேங்க்யூ சார்.
1: நான் முட்டாளா இருந்தது நினைச்சு பாக்குறீங்க.
0: சூப்பருங்க, ரொம்ப நன்றி. ஆனா நிறைய பேர் இந்த இலை அப்புறம் பூவெல்லாம் புத்தகத்தின் நடுவில் வைக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு அன்னைக்கு. அது ஏன் வச்சோங்கிறது ஒரு மயில் இருக்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இதெல்லாம் நம்ம வச்சோம், அது ஒரு ஒரு அழகாக இருக்கும், அப்புறம் அது காய்ந்த பிறக்கும், அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், இப்படிலாம் சில பேர் யோசிச்சிருக்காங்க. வணக்கம். 102.3 வணக்கம்.
2: வணக்கம். மாரி செல்வம், கடையநல்லூர்.
0: மாரி செல்வம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து சின்ன வயசுல பென்சில் சீவி அதை சுடுதண்ணில போட்டா ரப்பர் வரும்னு சொல்லுவாங்க.
0: ஓ அப்படியா?
2: அதை நம்பி போட்டு
0: ஏமாந்துருக்கேன்.
2: கலர் கோழி குஞ்சு வாங்கி வளர்த்து அது பெருசாகி அதுதான் முட்டை நினைச்சு நிறைய கோழி குஞ்சு வாங்கி பூனைக்கு இற கொடுத்துருக்கேன், காக்காக்கு இற கொடுத்துருக்கேன்.
0: ஓ சூப்பர் சார், நன்றி சார் நேஷனல் கலந்துகிட்டதுக்கு. பயங்கரமாக இருக்குங்க, பென்சில் சீவி போட்டால் ரப்பர் வருமாச்சா? எங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. வணக்கம். 102.3
3: அருமை நண்பர் செல்வா அவர்களுக்கு இரோ வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: சார், சின்ன வயசுல கடிக அமிச்சாங்க, அப்பா கடிக அமிச்சாரு.
0: சரி,
3: உப்புக்கால வாங்கினோட ஒரு அப்பெல்லாம் ஒரு நாள் ரன்னான் வாங்க சார். ஒரு ஒரு நாள் போய் உப்புக்கால வாங்கினோம்.
0: சரி,
3: மீதி சில்லறை கொடுத்தாங்க.
0: சரி,
3: சில்லறை கொடுத்த உப்புக்கால போய் சாப்பிடுவோம் சார்.
0: சரி,
3: அது சின்னதா நாளெல்லாம் சின்னதா இருக்கும்.
0: முழுங்கிட்டீங்க.
3: அது மீட்டும் சார்.
0: சரி,
3: ரொம்ப பேஜார் ஆகி போச்சு. அப்பா சொல்றேன், அப்பா உப்பு கால சாப்பிடணும்னு உனக்கு வாங்கினா நானும் போட்டும்போது அந்த நாளெல்லாம் போட்டு நீங்கிட்ட
0: சார்ன்ட்டேன்.
3: எப்ப நானும் பயந்துட்டேன். எங்க அப்பா கால் சொன்னாலும் அப்படி ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணுவான் பொழுதுதா அவர் சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னா, சரி எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்,
0: ஹாஸ்பிட்டலுக்கு
3: போட்டு போய் டாக்டர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஒன்னே ஆகுதுப்பா.
0: சரி, நன்றி சார், நன்றி. சரி,
3: அவர் சொன்னதான்
0: சரிங்க. தெம்பலா இருக்காதிங்க, ஏன்னா காயின் முழுங்குறதுலாம் கொஞ்சம் சிவியர் கண்டிஷன் ஆயிருக்கு. சரி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி முழுங்கிட்டாங்க அப்படின்னா, குழந்தைகள் முழுங்கிட்டாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக குழந்தைய கூட்டிகிட்டு போகணுங்க. அது நடுவுலலாம் நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். குழந்தைய கையில் தயவு செய்து இந்த மாதிரி சில்லறைகள்லாம் கொடுக்காதீங்க. அவங்க குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. அது ஒன்றுமே ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் பெரிய அசம்பாவிதமும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் பிறந்துட்டாவே அந்த ஒரு 5 வருஷம் வந்து குழந்தைங்களை சுற்றியே அவங்க வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு குழந்தைகளே கவனிச்சிட்ருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம குழந்தை பருவத்தில் சில சில விஷயங்களை நம்ம நம்பியிருப்போம், குழந்தைத்தனமாக நம்பியிருப்போம். இன்றைக்கி அதை பார்த்தா நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நேஷில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, கால் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக முகமத் மியான் ஒரு கைத்தட்டல் போட்டிருக்காருங்க. ரங்கராஜன், பாடல்கள் இனிமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பி புஷ்பா, நீ குருநாள் நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி, புக்கில் வந்து மயிலருக்கு வச்சா வளரும் அப்படின்னு நம்பிக்கை நாளடைவில் பொய் என உணர முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானில் நாரை பறவை 10:1 பறந்தால் கை நகத்தை தேய்த்தால் வெண்புள்ளி வரும் நம்பிக்கை. ஆமாங்க, ரெண்டுமே நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கிற ஒரு விஷயம். சூப்பருங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு. கமலாவர்தன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழையவனப்பட்டியிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுகுணா தேவி, லீவ் விட்டால் கிராமத்து சொந்தங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே என்னுடைய நண்பர்கள் புளியம்பழம் சாப்பிடுவதை பார்த்து நானும் சாப்பிட்டேன். ஓகே, அதுவும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம முழுங்கிட்டா வயிற்றில் வந்து மரம் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கால் பண்ணலாம், 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். வணக்கம். 102.3 வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் திருப்பாச்சர் வந்து நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: நாங்க இந்த கம்பு அறுப்போம், கம்பு கதிர இல்ல,
0: அதே
4: அதை அறுத்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே அறுக்க சாப்பிடணும் சார். அப்ப எங்க பக்கத்துல சொல்லுவாங்க, ஏ அப்படியே சாப்பிடறா, உள்ள வயிற்றுக்குள்ள அந்த புல்லு மாதிரி
0: முடிக்க.
4: அது உண்மை, அது அந்த மாதிரி சொல்லி பயந்து சொல்றேன், அப்ப சொல்லுவேன் அது எப்படிதான் முளைக்குது பாக்கு. அது உண்மை, சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி அந்த பட்டுப்பூச்சி மாதிரி இருக்குங்க, அது தீப்பெட்டி போட்டு பட்டுப்பூச்சின்னா அந்த சிகப்பா இருக்கும், நல்லா பொண்ணு மாதிரி இருக்கும், நான் பாக்குறதுக்கு நைசா இருக்கும், தொட்டாலே நான் நைசா இருக்கும். அது என்ன தீப்பெட்டிகள்

0: அந்த புல்லு போட்டு வளர்க்க மறுச்சு
1: பாடல் காத்துருக்கு. ஹரிஹரனும் சித்ராவும் பாடிய பாடல் ரஞ்சித் பரோட்டுடைய இசையில கேட்க போறீங்க. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் வளங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத ஸ்டேட் வங்கி, பெரிய வங்கி பெரிய நன்மைகள், SBI அது உங்கள் வங்கி. நேரம் 8:30, கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில். என்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பேசிக்கொண்டிருக்கிற அந்த விஷயம், சின்ன வயசில் நம்ம குழந்தைத்தனமாக சில விஷயங்கள் பண்ணியிருப்போம், ரொம்ப நம்பியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்களும் பதிவிட்டிருக்காங்க. வணக்கம், 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க
1: சார். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்பத்தூர் சார்.
0: சொல்லுங்க.
1: சின்ன வயசுல புள்ளினா பயப்படுவேன் சார்.
0: ஓகே.
1: சினி ஸ்கிரீன்ல இருந்து இறங்கி வந்து நம்மள புட்டிமான்ட்டு கேரக்டரே உட்காந்துருவேன் சார்.
0: ஓகே.
1: அதே மாதிரி 16 வயசுல வரலாம் சிறையினா பயப்படுவேன் சார். யார் வந்தாலும் சொந்தக்காரங்க சொல்லிட்டு தான் தொடங்குவாங்க.
0: தெரியாது
1: அவங்களும் வந்து சொல்லுவாங்க, அங்க போய் பாடுறா கண்டிப்பா இருக்கும், சரியா பாக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
0: அதெல்லாம்
1: இன்னும் நீங்க சொன்னதால ரீவைண்ட் ஆச்சு
0: சார்.
1: எப்போதும் சார், எப்போதும் எங்கள் நன்றிகள் உங்களுக்கு கூடவே இருக்கும் சார்.
0: ஓகே சார், நன்றி சார், நேஷ்ல கலந்து ரொம்ப நன்றி. வணக்கம், 102.3. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: சார். கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
2: சூப்பர் டாபிக் சார். எங்களுக்கு வந்து நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த ஆத்து தாண்டிதான் ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும். அப்ப மத்தியான நேரம் சாயந்தரம் நேரத்துலாம் அந்த மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகைப்பூ வச்சுட்டு பார்த்தா அங்க வந்து இடுகாடு அதெல்லாம் இருக்கும். அப்ப கூட ஏதாவது கரட்டு கருப்பு எல்லாம் வரும், அதனால மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு போக கூட வாசம் இல்லாத பூ வச்சுட்டு. அதுக்கப்புறம் பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்கன்னா அதுக்கு ஒரு மிளகா, ஒரு கறி, அடுப்பு கறி துண்டு அதெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் வேப்பலை சொருகி வச்சுட்டு போகணும் தலையில, இல்ல இரும்பு ஏதாவது கையில எடுத்துட்டு போகணும் அப்படி எல்லாம் சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஆந்தை எல்லாம் அன்டைம்ல கத்துச்சுன்னா அதுக்கு அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குதுங்க சார் சொல்றதுக்கு, இப்ப அதெல்லாம் ஞாபகம் வந்தது.
0: நீங்க
2: சூப்பர் டாபிக், சாயந்தரம் நல்லா இருந்தது. டைம் எனக்கு
0: சில விஷயங்கள் நீங்க நம்பி பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருப்பீங்க. இப்போ வந்து மயிலிறகு குட்டி போடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நம்பிக்கை இருந்திருக்கோம். பின்னாடிச்சே நான் இதெல்லாம் போய் நம்பியிருக்கோமே அப்படின்னு நமக்கு இப்போ தோணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு?
2: வீட்டுக்கு வந்தவொடனே எங்க அம்மா வந்து, ஐயோ ஏன் பாவாடை எல்லாம் இப்படி அசிங்கம் பண்றேன், அவளுக்கெல்லாம் கேட்டா நானே தெரிய நேடின்னு. இப்ப அதை நினைக்கிற போது எனக்கு ரொம்ப வேடிக்கை, சிரிப்பாகும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. நன்றி, வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் FM. வணக்கம் சார், சொல்லுங்க.
3: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நாள் ஆச்சு.
0: சரிங்க, சொல்லுங்க.
3: சரி சார், நானு சின்ன வயசுல புளியமரத்தாண்ட போயிட்டு வேப்ப மரத்தாண்ட போவேன் சார்.
0: சரி,
3: 12:00 இல்லாட போனா பேய் இருக்குன்னு சார். அது வந்து பொய்ன்னு அப்ப இப்பதான் சார்
0: தெரியாது. சரி, பகல் 12:00 நைட்டு 12:00 சார்?

0: பகல் சார்,
1: பகல்லையா? சரி, சரிங்க, நன்றி. சரி,
0: அதனால பேய் இருக்கு, அங்கெல்லாம் போய் விளையாடாதீங்க. ஆடி நிற்கணும், அதுக்கேற்ற மாதிரி வேப்ப மரம் நல்லா வேகமா.
1: சரி, நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் கால் பண்ணி சொல்லலாம். 0444 சேர்த்து டெல் பண்ணுங்க, 2952 0853 2838 9881. இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி என்னோட நீங்க பேசலாம். இப்போ உங்களுக்காக சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. மேதாவின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் மனோவும் சுனந்தாவும் பாடிய பாடல். இந்த பாட்டில் தான் சூரியவம்சம் படத்தில் அப்படியே வந்து பணக்காரமாறாங்க. நம்ம ஆகுமா?

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன வயதுல குழந்தைத்தனமா சில விஷயங்கள் நம்பியிருப்பீங்க, அது இன்னைக்கு ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முகநூல் பக்கத்தின் வழியாக வீரராகவன், ஆசையில் சொல்லவா சிறு வயதில் குறும்பு காரணம், நான் செல்லப்பையன், புது புது பொருட்கள் எதை வாங்கி வைத்தாலும் அதை உடைப்பதே என் பக்கமாய், அதே சமயம் அப்பாவிடம் அடிக்கடி உதவி வாங்கியதெல்லாம் நினைவுக்கு வருது அப்படின்னு வீரராகவன் மாதவர்தன் அனுப்பிச்சிருக்காருங்க. பர்வதவர்த்தினி மின்னல் ஒரு கோடி பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சி அருமையாக செல்கின்றன. ஓகே. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பக்கத்துலேருந்து சின்ன வயசில் வானொலி கேட்கும்போது அதுக்குள்ளேருந்து ஆட்கள் பாடுவார்கள் என்றும், சினிமா பார்க்கும்போது திரையின் பின்னால் ஆட்கள் இருந்து நடிப்பார்கள் என்றும் நினைப்பேன். வயது ஆக ஆக அது பொய் நம்பிக்கை என்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜங்க, நிறைய பேர் அப்படி நினச்சிருக்காங்க. ஒரு ஓவியம், அழகான ஓவியம் ஒன்று இருக்குது. ஒரு ரேடியோவிலேருந்து நிறைய பேர் கச்சேரி முடித்து நடந்து போகிற மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது. அது அழகான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஓவியமாக இருக்குது. ஹேமலதா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. 0444 சேர்த்து டயல் பண்ணி என் கூட நீங்கள் பேசலாம். வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ். வணக்கம். வணக்கம்
2: சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? முத்துக்குமார் சார் சொல்லுங்க.
2: எனக்கு முதல்ல பொன்ராஜ் என்ன சொன்னார்ல, நினைக்கிறேன் கன்றாவியா இருக்குமே.
1: அதோட
2: ஒரு பெரிய பயம் ஒண்ணு இருக்கு சார். எங்க ஸ்கூல் போற வயல ஒரு குடம் ஒண்ணு இருக்கும், நெல் குடம் ஒண்ணு. அங்க அதை குறிச்சு பசங்க எல்லாம் சொல்லணும், இது உள்ள பேய் இருக்கு, தினமும் ஒரு ஸ்கூல் பசங்களை கடிச்சு தின்னும், பெரிய ஒரு ரத்தக்கார கை இருக்கும். ஆனா அது ஒரு மாசத்துக்குள்ள மங்கின, ஒரு மாசம் தொடங்க அப்படி புதுசா இருக்கும். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சுதான் தெரியாது, அமாவாசைக்காக அந்த பூசணிக்க வச்சு
1: பெரும்பாலும் இந்த பேய் கதைகள் வந்து சின்ன வயசுல நிறைய நடந்திருக்கு நினைக்கிறேன். வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: நூறுதீன் சார் சொல்லுங்க.
3: ஐயா, எனக்கு நான் கலாம் வகுப்பு படிச்சிருக்கேன், 11 வயசு இருக்கும்.
1: சரிங்க.
3: எங்க அண்ணன் எங்க அப்பெல்லாம் ஸ்ரீலங்கால வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல நானும் எங்க அக்கா 3 பேரும் படிச்சுட்டு இருந்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும், கதவை திறந்து ஜன்னல் கதவை திறந்து ஏத்த விட்டு பார்த்தேன். எங்க அம்மா என்னன்னு கேட்டாங்க. இல்ல, ஏத்த விட்டு மழை ஏற மாட்டேன், மழை பாட்டி விட்டு எரியுற மாதிரி கனவு. எங்க அம்மா திட்டி படல
1: பேசணும்னு
3: பார்த்தேன். வருமத்தான ஸ்கூல்லேருந்து வருமா பார்த்தேன். அப்ப நான் சாப்பிட்டு போட்டு 4 மணிக்கும் போகும்போது பார்த்துட்டு
1: போனேன்.
3: 4 மணிக்கு எங்க அம்மா ஸ்கூலுக்கு அதுக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். எங்க அம்மா காம்பவுண்ட்ல வந்து நிக்குது. என்ன என்னமான்னு கேட்டேன். ராத்திரி கடவு கட்டாத அந்த வீடு எரிஞ்சிச்சு, யார்த்தையா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் உன கூட்டு வந்த கூட்டிட்டு போறேன்
1: அப்படின்னா.
3: கனவு வந்து பழிச்சதுனால எனக்கு இன்னைக்கு இதா இறைப்பா. 82 வயசு ஆச்சு சார். நடந்தது 11 வயசுல.
1: ஓ சூப்பர் சார், நன்றி சார். கனவுலாம் கொஞ்சம் காணாதீங்க, நல்ல கனவா காணுங்க. நன்றி நேஷில கலந்துருதுக்கு, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. அழகோவியம் அப்படிங்கிற ஒரு பாட்டுங்க. ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஆதித்யனுடைய இசையில கேட்க போறோம். இணைந்து கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88ஆம் ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. சின்ன வயசுல நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், இன்னைக்கு நினைச்சா சிரிப்பா இருக்கிற அந்த விஷயம், அது என்ன அப்படிங்கறத நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. 0444 சேர்த்து டயல் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணி என்னோடும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசலாம். பண்ணைபுரம் மணிகண்டன் முகநூல் பக்கத்தில் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அழகோவியம் பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவன் நல்லூர்லேருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சுகுணா தேவி பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜலட்சுமி வெஸ்டமம்பலம்.
1: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம்.
2: நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது கேலண்டர், அப்ப டெய்லி ஷீட்டுக்கு ஈக்கிற கேலண்டர் கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்ப எல்லாம்
1: ஓகே,
2: வாங்கிட்டு வந்தது தீபாவளி என்னைக்கு வரும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஒரு தாளா எடுத்து பார்த்தா, அப்ப அவங்க எங்க அண்ணன் சொல்லுவாரு, இது எல்லாத்தையும் கிழிச்சாதாண்டி தீபாவளி வரும். அப்ப இப்பதான் கிழிச்சுட்டா தீபாவளி நாளுக்கு வந்துருமா அப்படின்னு கேப்பேன். அது மாதிரி ஒரு இது
1: சூப்பர் மேடம். சரிங்க மேடம், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அருமையான பதிவு. வணக்கம். 102.3
3: ஹலோ, சைதபேல் ஆனந்த் சார்.
1: ஆனந்த் சார் சொல்லுங்க.
3: கொக்கு பறக்குல சார் வானத்துல, அதை பார்த்து கையை ரெண்டையும் இது பண்ணி நெகட்ட கொக்கத்துக்கு பூ போடு, ஆளுக்கு ரெண்டு பூ போடும் சொல்ல கையில வெள்ளம் சொல்லுவாங்க சார். வெள்ளம்
1: வந்தது அது மாதிரி
3: சார் நிறைய வாட்டி.
1: அது மாதிரி பண்ணி வந்திருக்கா?
3: பண்ணிருக்கேன் சார்.
1: வந்திருக்கேன்
3: நிறைய. பண்ணிருக்கேன்
1: சார். சரிங்க, நன்றி சார் நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். 102.3 வணக்கம். வணக்கம்
4: சார்,
1: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
4: நன்றி
1: மேடம் கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். 102.3 0444 சேர்த்து டயல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் பதிவிட்டுருக்காங்க. கண்டிப்பாக குழந்தை பருவத்தில் நாம் பல விஷயங்கள் நம்பியிருந்தோம் அப்படிங்கிறதும், அது இன்றைக்கும் ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குதும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லும் போது நம்ம பழைய அந்த நிகழ்வுகளுக்கு நம்ம போனோம், பழைய நம்முடைய சிறு வயது பருவத்துக்கு நம்ம போனோம். இந்த மாதிரி சின்ன வயசுக்குன்னே ஒரு சில வாழ்க்கை முறைகள் இருக்குது, சிறு சின்ன குழந்தைங்களுக்குனே ஒரு உலகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நாம் அந்த உலகத்தை கொடுக்குறோமா, இல்லை அந்த அவங்களுடைய அந்த அழகிய உலகத்தை நாம் கெடுக்கிறோமாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. குழந்தைகள் உலகத்தை வந்து யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. குழந்தை பருவத்துக்கு போனால் தான் நம்மளால் உணர முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகள், தெருக்களில் இருக்கிற குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் வேறு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை கண்டறிந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். அது வந்து திரை உலகத்தில் வர படங்களாக இருக்கட்டும், இலக்கியங்களாக இருக்கும், அவங்க பார்க்குற டிவியில் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், வானொலியில் கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், இதில் குழந்தைகளையும் மனசில் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் அருமையான பதிவுகள். இப்போ பாபு முள்ளக்காடுலேருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே அந்த பதிவுகள் கொடுத்த எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் 88 ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி SBI. ஒவ்வொரு இந்தியரின் வங்கி SBI எல்லா வழிகளிலும் உங்களுடன். SBI தூய வங்கி சேவை, மற்றவை எதுவும் இல்லை. நாட்டின் பெரிய வங்கி, பெரிய நன்மைகள். SBI, அது உங்களது வங்கி.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சிவா சி அவர்களுடைய இசையில் வைரமுத்துவனுடைய வரிகளும் உன்னி கிருஷ்ணன் பாடிய அந்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத ஸ்டேட் வங்கி, பெரிய வங்கி, பெரிய நன்மைகள், SBI, அது உங்களது வங்கி. நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

காட்டில் வானதியை தேடி வந்தியத்தேவன் குதிரையை செலுத்தியபடி செல்கிறான். அப்போது அந்த வனத்திலே சில குரல்கள் கேட்டன. குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளியே வந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஓர் ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுடன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஒரு அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னை விட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்தது. அதே சமயத்தில் லேசாக தூற்றல் போடத் தொடங்கியது. காற்றினால் மரங்கள் ஆடிய சத்தத்துக்கும் மழை தூறலின் சத்தத்துக்கும் மண்டூகளின் வரட்டு கத்தல்களுக்கும் இடையே மனிதர்களின் அபய குரல்களும் குதிரைகளின் காலடி சத்தமும் குழப்பமாக கேட்டன. இளவரசர் மதுராந்தகர் அவ்வளவாக தைரியத்துக்கு பெயர் போன மனிதரல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேலிருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அவன் உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தெரிகிட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளியிருந்தாலும் தள்ளியிருக்கலாம், அல்லது சற்று தூரம் அவரை சுமந்து கொண்டு சென்று வேறெங்காவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும். தீவர்த்தியுடன் வந்த மனிதனால் குதிரையை தொடர்ந்து போய் அவரை காப்பாற்ற முடியுமா? அவனேதான் வாய்க்கால் வெள்ளத்தில் தடுமாறி விழுந்து விட்டானே. அந்த சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதியை தேடிப் போவதா, மதுராந்தகரின் உதவிக்குச் செல்லுவதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் அவன் உள்ளத்தில் திகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண் முன்னால் ஆபத்துக்கு உள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடிப்பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டார். பிறகு வானதியை தேடிப்போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்று தான் சற்று முன்னால் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பியது என்ன? இப்போது நடப்பது என்ன? மண்டபச் சுவரின் மறைவிலிருந்து குதிரையை வெளியில் கொண்டு வந்தான் வந்தியத்தேவன். இருட்டிலும் தூறலிலும் உள்ளுணர்ச்சியினால் வழி கண்டுபிடித்து வாய்க்காலில் இளவரசரின் குதிரை இறங்கிய இடத்தை நோக்கிச் சென்றான். வாய்க்காலில் அவனும் இறங்கினான். சுற்றும் முற்றும் நன்றாக பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. எங்கேயோ தூரத்தில் ஆ ஆ ஓ ஓ டடடபடா டடடபடா கடகட கடகடா என்பவை போன்ற விவரம் தெரியாத சத்தங்கள் கேட்டன. வாய்க்காலின் அக்கறையில் ஏறினான். கரை மேட்டுக்கு அப்பால் உற்று பார்த்தான். நெடுகிலும் நெல் வயல்களாக காணப்பட்டன. வயல்களில் சேற்றிலும் பச்சை பயிரிலும் குதிரையை நடத்திச் செல்வது இயலாத காரியம். கரையோடு போய்த்தான் தேடி பார்க்க வேண்டும். வாய்க்காலின் கரையிலோ செடிகொடிகளும் முட்புதர்களும் அடர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே சென்ற குறுகிய ஒற்றையடி பாதை வழியாக குதிரையை செலுத்திக் கொண்டு சென்றான். மேலே மழை, கீழே சறுக்கும் சேற்றுத்தரை. ஒரு பக்கத்தில் வாய்க்கால், இன்னொரு பக்கத்தில் நெல் வயல்கள், சுற்றிலும் முட்புதர்கள். குதிரை மெல்ல மெல்லச் சென்றது. நேரமோ ஒரு நிமிஷம் ஒரு யுகமாகச் சென்றது. தூறல் மழையாக வலுத்து கொண்டிருந்தது. இருட்டு மேலும் இருண்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது.

0: இருந்தது. மதுராந்தகத்தேவர் தனியாக குதிரை மீது ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதன் யார்? வானதியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டையை தேடிப்பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கிப் போகலாமே. அதுதான் இந்த மழைக்கால இருட்டில் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்களெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததினால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது! ஆனாலும் இன்றிரவு இந்த இருட்டில் இந்த வாய்க்காலின் கரையோடு போய்க் கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் ஏற்படப் போவதில்லை. சொட்ட நனைவதுதான் பயன். குதிரை எங்கேயாவது இடறி விழுந்து காலை ஒடித்து கொண்டால் பிரயாணமே தடைப்பட்டுவிடும். திரும்பிச் சென்று அந்த பாழும் மண்டபத்தை அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். பளிச்சென்று ஒரு மின்னல், அதன் நேர் வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் களத்து மேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம், இன்னும் கொஞ்ச தூரம் சென்று அதையும் பார்த்துவிட்டுத்தான் போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்து சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். குதிரையை வாய்க்காலின் கரையிலிருந்து பக்கத்து வயல் வரப்பில் வந்தியத்தேவன் இறக்கினான். குதிரை நின்றதாகத் தோன்றிய களத்துமேட்டை நோக்கிச் செலுத்தினான். களத்துமேட்டின் சமீபத்தை அடைந்தபோது அது ஒரு பெரிய கரிய பூதத்தைப் போல காட்சியளித்தது. இன்னொரு மின்னல் மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு கணம் தெரிந்தது. குதிரையின் பேரில் ஆளில்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். இடி இடித்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்துதானோ என்னவோ அந்த குதிரை மறுபடியும் தெரிகட்டு பயந்து ஓடத் தொடங்கியது. அதை தொடர்ந்து போவதில் இனி ஒரு பயனும் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தகத்தேவர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். ஜிம் ஜிம் ரிம் ரிம் என்னும் மழை இறைச்சலை மீறி அவனுடைய இடிமுழக்க குரல் அங்கே யார் அங்கே யார் என்று எழுந்தது. நாலாபுரத்திலிருந்தும் அங்கே யார் அங்கே யார் என்று எதிரொலிதான் கேட்டது. மழை மேலும் வலுத்து கொண்டிருந்தது. வாடைக்காற்று விர் என்று அடித்தது. காற்றின் வேகத்தினால் மழை தாரைகள் பக்கவாட்டில் திரும்பி தாக்கின. குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் மழையினால் தாக்கப்பட்டு குளிரினால் நடுங்கத் தொடங்கியது. இனி அங்கே நிற்பதில் ஒரு பயனும் இல்லை. வந்தியத்தேவன் குதிரையை வந்த வழியே திருப்பினான். தன்னுடைய அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இனிமேலாவது இத்தகைய அசட்டு காரியங்களில் இறங்காமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய காரியம் உண்டு நாம் உண்டு என்று பார்த்து கொண்டு போக வேண்டும். குதிரை தன்னுடைய உள்ளுணர்ச்சியை கொண்டு வழி கண்டுபிடித்து இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போதுதான் வந்தியத்தேவன் சிந்தனா உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்தியிருந்த துணிகள் சொட்ட நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். அன்றிரவு அந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கியிருப்பதற்கு இடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வெட்ட வெளியில் கொட்டுகின்ற மழையில் காலிலே நெருப்புச் சுட்டால் எப்படி இருக்கும்? அவ்வாறு வந்தியத்தேவன் துள்ளி குதிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, பேயில்லை பிசாசில்லை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் குரல்தான். அம்மா அம்மா, பேயில்லை பிசாசில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த வேளையின் அந்த மண்டபத்தில் குழந்தை குரல் எப்படி கேட்க முடியும்? அது பேய் பிசாசின் குரல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சீச்சி, பேயும் இல்லை பிசாசும் இல்லை, பேயும் பிசாசும் பயபிராந்தி கொண்ட பேதைகளின் கற்பனை. அம்மா அம்மா, இது மனித குழந்தையின் குரல்தான். தாயை பிரிந்த சேயின் பயங்கலந்த அழுகை குரல்தான். இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியிலிருந்து வருகிறது. குழந்தை மட்டும்தான் இருக்கிறதா, வேறு யாரும் இல்லையா? அம்மா அம்மா, குரல் வந்த இடத்துக்கு சமீபத்தில் சென்று வந்தியத்தேவன் யாரங்கே என்றான். யாரங்கே என்று குழந்தையின் குரல் எதிரொலித்தது. நான் தான், நீ யார்? இருட்டில் என்ன செய்கிறாய்? வெளியே வா. வெளியில் மழை பெய்கிறதே, மழை நின்றுவிட்டது, வா. என் அம்மா எங்கே? அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வரப் போயிருக்கிறாள். இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய். நீ வெளியே வருகிறாயா? நான் உள்ளே வரட்டுமா? உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது, குத்தி விடுவேன்.
1: அடேயப்பா,
0: பெரிய வீரனாயிருக்கிறாயே, வெளியே வந்து குத்தேன். நீ யார்? புலி இல்லையே. நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்லுகிறாய். குதிரை பேசுமா?
1: புலியாயிருந்தால் பேசுமா?
0: வெளியே வந்தால்

0: புலி இருக்கும், ஒருவேளை மேலே பாய்ந்துவிடும் என்று அம்மா சொன்னாள். நான் புலி இல்லை, உன் பேரில் பாயவும் மாட்டேன், பயப்படாமல் வெளியே வா.
1: பயமா? எனக்கு என்ன பயம்
0: என்று சொல்லிக்கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தைக் கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத் துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு ரத்தன மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் குந்தவியிடம் சொன்னார், நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். ஆனால் நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம். சற்று முன் வானதியின் பல்லக்குக்கும் அந்த சேடி பெண்ணுக்கும் நேர்ந்திருக்கிற கதியை அறிவாரா? அவருடைய சீடன் திருமலையப்பன் பூத்தி விக்ரமகேசரிடம் சொன்னதும் நினைவிருக்கும், 2 வாய் 1. ஆகவே செவிகளை நல்லா பயன்படுத்து பேச்சை குறைச்சிக்கன்னு குருநாதர் அறிவுறுத்தி இருக்கார். சரி, தங்குறதுக்கு ஏதாவது சத்திரம் சாவடியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனவன் அப்புறம் என்ன பண்ணினான்? எல்லாரையும் போல 2 கண் 2 செவி 1 வாய் மட்டுமே கொண்டிருக்கிற வந்தியத்தேவன் சற்று முன் வர பட்ட பாட்டை பார்த்தோம், வானதியின் பல்லக்கை காணோம். என்ன ஆச்சு? அந்த சேடி பெண்ணாவது சோதிடர் வீட்டுக்கு போய் பத்திரமா இருக்காளா? தெரியல. களத்து மேட்டில் குதிரை தான் நிற்கிது, மதுராந்தகரை காணுமே. எங்கேயாவது விழுந்து கிடக்கிறாரா? அந்த இடிஞ்ச மண்டபத்தில் இடியாத பகுதி இருந்தா தங்கலாம்னு பார்த்தான். உள்ளே வந்தா கத்தியால் குத்திடுவேன்னு பயமுறுத்தது ஒரு குழந்தை. யாருடைய குழந்தை? மதுராந்தகரின் குதிரை மிரண்டு போய் வாய்க்கால் வெள்ளத்தில் பாய்ந்ததையும் தீவர்த்தி பிடிச்ச ஆள் இடறி விழுந்ததால் தீவர்த்தி வெள்ளத்தில் அமிழ்ந்ததையும் மறுகணம் முன்னை விட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்ததையும் பார்த்தோம். நேர்களே, நடுக்கடல்ல எரிந்த கப்பல் மூழ்கினதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளிலே திக்கு திசை தெரியாம போனது நினைவிருக்கும். கன அடர்ந்த அந்தகாரம் இருள், கனாந்தகாரம் அடர் இருள், கல்கி பாணியில கண்ணங்கரிய காரிருள், தரிகட்டு. இத்தொடரின் பொருள் தடம் மாறி கட்டுப்பாட்டை இழந்து. வந்தியத்தேவனின் குதிரை தரிகட்டு ஓடாது, ஆனாலும் சறுக்கும் சேற்றுத்தரை. இடறி விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா பிரயாணமே தடைப்பட்டுடுமே. நினைவிருக்குதா? ஈழத்தில் எல்லாருக்கும் முன்னால் போன வந்தியத்தேவனுடைய குதிரை யானை இரவு துறையில் இறங்கி பாய்ந்த போது சேற்றில் சிக்கிக்கிட்டது. பிற மொழிகளிலே வழங்கும் அருமையான சொற்களை எடுத்து ஆழ்வதில் கல்கி கொண்டிருக்கும் ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பகுதியில் மழையின் ஓசையை ஜிம் ஜிம் ரிம் ரிம்னு காட்டுறார். உருது மொழியில் மெல்லிய தூறல், மழையின் சலசலப்பு ஓசையை ரிம்ஸிம்னு சொல்லுவாங்க. ஒலிக்குறிப்பு சொற்களின் நளினமே தனிதான் இல்லையா?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன ரெட்டிப்பு

மகிழ்ச்சி தானே. சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ PSChennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ

நம்பருக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கோவிந்த் வசந்தாவின் இசையில் அறிவு வரிகளில் அறிவும் கரிஷ்மாவும் பாடிய பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காட்டுக்கு இட் டாக்.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் 88th ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடுகிறது பாரத ஸ்டேட் வங்கி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்குங்க. ஹரிஹரனுடைய குரலை கேட்க போறோம். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

102.3 பாட்டுக்கு தான் தானே.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. தொடரும் பாடல் வைரமுத்து, வரிகளில் உன்னை கிருஷ்ணன், குரலில் தேவாவின் இசையில் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலி வரிகளில் உன்னிகிருஷ்ணனும் அனுராதா ஸ்ரீராமும் குழுவினரும் பாடிய பாடல் வாலி வரிகளில் ஆசை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேவாவின் இசையில் கேட்க போகிறோம். இணைந்து கேட்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் 9:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில். என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி நடத்த பாடல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஹரிணியும் பாடிய பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழக மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இவன் சங்கர் ராஜாவின் இசையில் வித்யாசாகர் குரலில், மணிக்கவும் வித்யாசாகருடைய வரிகளில் ஹரிஹரன் குரலில், தீனா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

எண்ணினிய பொன்னிலாவி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் டீமானுடைய இசையில் யுக பாரதியுடைய வரிகளை ஷேயா கோஷலுடைய குரல் ரெக்கை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நேரம் 10 மணி ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தென்றிலை அணைத்தோடு திரைப்படத்திலிருந்து காத்திருக்கிறீர்கள். ராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் கே ஜே யேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் கேட்டிருக்காங்க. அவருக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் கே ஜி யேசுதாசும் சொர்ணலதாவும் பாடிய பாடல் சின்ன தாயி திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான

நேரம் 10:12. இரவு நேரம் இசைக்கார நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. தேவேந்திரன் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை பொழிச்சலூர்லிருந்து எஸ் பர்வதவர்த்தினி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில், ஹரிஹரனும் சித்ராவும் பாடிய பாடல் நிலாவே வா திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்விதா, தோஹித், அரசன், நிலானி இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நீ

நேரம் 10:23. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ராஜாவின் இசையில் குரலில் மனோவும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். ஏ ராஜாவின் வரிகளில் ஏ ராஜாவின் இசையில் கேட்க போறோம். நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ் இந்த பாடலை கேட்டிருக்கார். அவருக்காக இந்த பாடல் எழுந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்னென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் ஷில்பா ராவ் ரவிஜி பாடிய அந்த பாடல். ஆதேஷ் கிருஷ்ணாவினுடைய வரிகளில் மதராசி திரைப்படத்திலேருந்து காத்துட்ருக்கேன். இந்த பாடலை லோகநாயகி புலியூர் காந்தி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வந்துட்டு இருக்கிறேன். இந்த கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இரவு நேரம் இசைக்கான நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் அவர்களின் இசையில், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை நாகர்கோவில் இருந்து எஸ் சதீஷ் கேட்டிருக்கார். அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:39. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் இளையராஜாவும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் இந்த பாடலை கேட்டிருக்காரு, அவருக்காக இந்த பாடல்.

நேரம் 10:44. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மறுபடியும் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பாடலை பொன்னையிலிருந்து ஸ்டீலத்தா கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரனும் பவதாரணியும் பாடிய பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை செந்நீர் குப்பத்திலிருந்து ராஜேஸ்வரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இளைய ராஜாவின் இசையில் வாலிவரிகளில் பி ஜெயச்சந்திரன் குரலில் கேட்க போறீங்க. இந்த பாடலை திருச்சியிலிருந்து அருங்கலை செல்வி இளங்கோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல். பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பருத்தி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

அதிசயப்பிரவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. கடைசியாக அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அம்மன் கோவில் திருவிழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ் ஜானகி மனோ இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:32 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

குரல் வருவாளா படத்துல இருந்து மனோ அவர்களுடைய குரலில், பழனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில அடுத்ததாக சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில மனோ சொன்னாலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: போட்டான்னு காசு அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி
1: நீ தடக்க தளந்து நின்ன மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா
0: ஏ அம்மே
2: ஏ சாமி
0: ஏ நைனா
2: ஏ அம்மே
0: ஏ அம்மே ஏ அம்மே ஏ சாமி சாமி சாமி போ சாமி காசி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: ஜிம்பேபா

0: அதிகாலையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே என் உடம்பெல்லாம் உதறித்தது போல் ஒரு பிரம்மன்.
1: அத்தின் பேர் ஏதாவது அக்கப்போர் பண்ணாதா?
0: அபிஷ்டு, அக்கப்போர் பண்ணது அத்தின் பேர் இல்லடா.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
0: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி ஏற்றிய பாடல். வலஜிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.